0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: You are listening to

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாமன்
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதிதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்ள நாம் ஒரு ஆசிரியரிடத்திலே செல்கிறோம். நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு விட்டால் அந்த வகுப்பு முடிந்துவிடும். நாம் அதற்கு பிறகு அந்த ஆசிரியரிடத்திலே பயிற்சி பெறுவதற்காக செல்ல வேண்டிய அவசியமில்லை. உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது, மருத்துவரிடத்திலே வைத்தியம் செய்து கொள்வதற்காக செல்லுகிறோம். அவர் சொல்லுகின்ற பத்தியங்களை எல்லாம் முறையாக கடைபிடித்து உரிய நேரத்திற்கு மருந்துகளை எடுத்துக் கொள்வோம் என்றால் நமக்கு அந்த வியாதி சீக்கிரம் குணமாகிவிடும். அப்படி குணமான பிறகு நாம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள தேவையில்லை. இதற்காக இந்த உதாரணங்களை சொல்கிறேன் என்றால், ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுப்பது போலத்தான், ஒரு வைத்தியர் நம்முடைய நோய்க்கு சிகிச்சை செய்வது போலத்தான், வாழ்க்கையிலே சில இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். பிரச்சனைகள் என்று சொல்லுகிறோம், துன்பங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி அதற்கு நாம் பல பெயர்கள் வைத்தாலும் நமக்கு ஒரு அசௌகரியமான சூழல் அது என்று நாம் அதை வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கோ அல்லது அதை சகித்துக் கொண்டு வாழ்வதற்கோ நமக்கு விருப்பம் இருப்பதில்லை. எப்போது அந்த சூழ்நிலை தீரும், துன்பம் தீரும், பிரச்சனை தீரும் என்றுதான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே காத்து கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? ஒரு கலையை அல்லது ஒரு கல்வி பிரிவை கற்றுக்கொள்ள ஆசிரியரிடத்தில் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெறுமனே நாட்களை கடத்தி கொண்டிருந்தால் அந்த வகுப்பு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கும். ஆனால் நீங்கள் முறையாக படித்து மும்முரமாக கற்றுக்கொண்டால், அந்த பயிற்சியை நீங்கள் விரைவாக நிறைவு செய்தால் அதை முடித்துக் கொண்டு நீங்கள் அங்கிருந்து வெளியேறிவிடலாம். வியாதியை தீர்த்துக் கொள்வதற்கு இதுதான் பத்தியம், இந்தெந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும், இப்படியெல்லாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்வியல் முறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லும் போது அதை அப்படியே கடைபிடித்தீர்களே ஆனால் விரைவாக நீங்கள் குணம் பெற்று விடலாம். செய்யவில்லை என்றால் வியாதி இருந்து கொண்டே இருக்கும், வைத்தியத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோலத்தான் பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது என்றால் அது உங்களுக்கு எதையோ கற்பிக்க வருகிறது. நீங்கள் ஏதோ தவறு செய்ததால் தான், எங்கோ அலட்சியமாக இருந்ததால் தான், ஏதோ ஒரு விதத்திலே கவனக்குறைவாக இருந்ததால் தான் பிரச்சனை உங்களுக்கு வருகிறது. ஆகவே இதிலே எதை நாம் செய்திருக்கிறோம், எப்போது செய்திருக்கிறோம் என்பதை அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட பிறகு நீங்கள் நின்று நிதானித்து சிந்திக்கும் போது நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். உடனடியாக அந்த குறைபாட்டை நீங்கள் சரி செய்து கொண்டு விட்டால் வந்த வேலை முடிந்தது என்று அந்த பிரச்சனை போய்விடும். நீங்கள் அதிலிருந்து வெளியேறிவிடலாம். அதை விட்டுவிட்டு துன்பமாக இருக்கிறதே, தொல்லையாக இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் அந்த சூழல் மாறாது. மாறாக நாம் அதிலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை தான் நமக்கு ஏற்படும். ஆகவே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனம் தளராமல் நிதானமாக அதை எதிர்கொண்டு அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளை நாம் உடனடியாக கற்றுக்கொண்டு விட்டால், இனி அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதனால் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு நம்மை நாம் சீர்திருத்திக் கொண்டால் உடனடியாக அந்த இக்கட்டிலிருந்து வெளியே வந்து இன்பமயமான வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியும். இந்த புரிதலும் தெளிவும் நம்மை வழிநடத்துகின்ற நாளாக பிறந்திருக்கிற இந்த நன்னாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940. சிறுத்தையின் தமிழை ஒளியே.

நிலங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் குறைவானவைதான், அவை உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியவையும் கூட. ஆனால் இவையெல்லாம் கிடைத்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி என்று நீங்களாக கற்பனை செய்து கொள்ளுகின்ற விஷயங்கள் தான் கிடைப்பதற்கு அரிதாகவும் இருக்கின்றன. அவை இவ்வளவுதான் என்று கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணிலடங்காதவையாகவும் இருக்கின்றன. அவற்றினால் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் மனநிறைவு பெறாத ஒன்றாகவே மாறிவிடுகிறது என்கிறார் எபிக்யூரஸ் என்கின்ற ஒரு தத்துவ ஞானி. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பார்த்தோ அல்லது நாம கற்பனை செய்து கொண்டோ இவையெல்லாம் தான் நமக்கு ஆடம்பரத்தை கொடுக்கும், இவை இல்லை என்றால் நாம் வாழ்வதே வீண் என்று நினைத்து அனாவசியமாக பல பொருட்களை பணம் செலவழித்து வாங்கியிருப்போம், அல்லது அவை கிடைக்கவில்லையே, அவற்றை வாங்க முடியவில்லையே, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரவில்லையே என்பதாக நித்தம் நித்தம் அதை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்போம். உண்மையில் அவையெல்லாம் அவசியமானவைதானா? என்றைக்கும் உலகத்திலே மனிதர்களுக்கான அத்தியாவசியம் என்று பட்டியலிடப்படுவது என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த மூன்றை கடந்து இது அத்தியாவசியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அந்த பட்டியலிலே இன்னும் சேர்க்கப்படவில்லை. உணவு பசி தீர கிடைத்தால் போதும், ஆடை அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்தால் போதும், இருக்க இடம் நமக்கு நிழலும் பாதுகாப்பும் கொடுத்தால் போதும் என்கிற அளவிலே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எளிதாகத்தானே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவை என்று நாம் பல விஷயங்களை நாடி இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதிலும் கூட அது அடிப்படை நிலையிலே இருந்தால் நமக்கு திருப்தி தருவதில்லை. அது ஆடம்பரமாக இருக்கும் போது அதை வாங்கி நாம் சொந்தமாக்கி கொண்டால் மட்டுமே மற்றவர்களுக்கு முன்னிலையிலே அது நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பதாக நாம் நினைக்கிறோம். அந்த கௌரவம் நிஜமாகவே கற்பனையானதுதான். நோயில்லாத உடல், கடன் இல்லாத வாழ்க்கை, யாரிடத்திலும் அவமானப்படாத ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறதே, அதுதான் நிஜமான கௌரவம். அதை நாம் சாதித்துக் கொள்வது என்பது மிக மிக எளிது. நிஜமாகவே தேவைப்படாத ஒன்றை நினைத்து அதை பெற வேண்டும் என்பதற்காக துடித்து வாழ்க்கையிலே நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது அனாவசியமாக நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற தீமையாகத்தானே போகிறது. ஆகையினாலே நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணம், நம்முடைய நேரம், நம்முடைய மன நிம்மதி இவற்றையெல்லாம் அவசியமான விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர, அவசியமே இல்லாத விஷயங்களுக்கு, ஆடம்பரமான, டாம்பீகமான, அனர்த்தமான விஷயங்களுக்காக அவற்றை நாம் கெடுத்துக்கொள்வது என்பது நாம் நமக்கு செய்து கொள்ளக்கூடாத ஒரு தீமை. இந்த ஒரு தெளிவு மனதிலே நமக்கு நிறையும் போது வாழ்க்கை குழப்பமற்றதாகும், வாழ்க்கை மிக மிக எளிதானதாக மாறும். மகிழ்ச்சியை பெறுவதும் நிம்மதியை பெறுவதும் இத்தனை சுலபமா என்று நாமே வியந்து போவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக மே மாதம் 21 தேதியான இதே நாளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1904 இதே தினத்துல தான் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஃபிஃபா கால்பந்து விளையாட்டினுடைய மிக உச்சகட்டமான நிர்வாக அமைப்பு. பாரிஸ் நகரத்திலே இப்படி ஒரு அமைப்பு பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 7 தேசங்களினுடைய கூட்டமைப்பாக உருவாகிறது. இன்றைக்கு உலகளவிலே பெரிதும் ரசிக்கப்படுகின்ற முதன்மையான விளையாட்டு கால்பந்து தான். அந்த கால்பந்திலே சிறந்த அணியை தேர்ந்தெடுப்பதற்காக வென்று நிகழ்த்தப்படுகின்ற உலக கோப்பையை முன்னின்று வழிநடத்தக்கூடிய நிறுவனம் ஃபிஃபா. அப்படி ஒரு பொதுவான நிறுவனம் முதன் முதலாக துவங்கியது இந்த தினத்தில் தான். இதே போல 1927 விமான சாகச பயணியான சார்லஸ் லின்பர்க் அவர்கள் 1927 May 20 தன்னுடைய பயணத்தை துவங்கி கிட்டத்தட்ட 3600 மைல்களை அட்லாண்டிக் கடற்பரப்பின் மீது கடந்து 33.5 மணி நேரங்கள் பயணம் செய்து அடுத்த தினம் May 21 பாரிஸ் நகரத்திலே தரையிறங்குகிறார். நியூயார்க்கிலிருந்து பாரிஸ் வரை அட்லாண்டிக் கடலை கடந்து அவர் மேற்கொண்ட அந்த விமான பயணம் தான் தனிபோர் விமானி ஒரே மூச்சிலே மேற்கொண்ட முதல் சாகச பயணமாக அமைகிறது. 5 கழித்து இதே May 21 1932 அமேலியா ஹியர்ஹார்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண் விமானி கனடாவில் இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்கிற இடத்திலிருந்து வடக்கு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய லண்டன் டெரி என்கிற இடத்திலே 15 மணி நேர பயணத்திற்கு பிறகு தரையிறங்குகிறார். அட்லாண்டிக் கடலை கடந்து ஒரே மூச்சிலே பயணித்த முதல் பெண் விமானி என்கிற பெருமையை அமேலியா அவர்கள் இந்த தினத்திலே பெறுகிறார். அட்லாண்டிக் கடல் பரப்பின் மேலே பறந்து திரு சார்லஸ் லின்பர்க் அவர்களும் அமேலியா ஏர்ஹார்ட் அவர்களும் ஒரே தினத்திலே சாதனை படைத்தது என்பது ஆச்சரியமானது. இப்படியாக இந்த தினம் சாதனை படைப்பதற்கு மிக உகந்த தினமாக வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. நாமும் கூட நம் வாழ்க்கையை மென்மேலும் பிரகாசிக்க செய்யக்கூடிய உன்னதமான செயல்களை எல்லாம் இந்த தினத்திலே செய்ய துவங்கலாம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும்? சாப்பிடுவதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை விட சமைத்தலிலே அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்குமேயானால் உங்களாலே வெற்றியை சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். அந்த வெற்றி தருகின்ற மகிழ்ச்சியையும் உங்களாலே பூர்ணமாக அனுபவிக்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கு சாப்பிடுவதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை சமைப்பதிலே காட்டுவதில்லை. சமைக்காமல் எப்படி சாப்பிடுவது? இந்த இடத்திலே சமைத்தல் என்பது முயற்சியையும், சாப்பிடுவது என்பது அந்த முயற்சியினுடைய பலனை நாம் அனுபவிப்பதையும் குறிக்கிறது. எந்த ஒரு வெற்றியுமே அதற்குரிய செயல்களினுடைய விளைவு தானே. நீங்கள் ஒரு ஊருக்கு போய் சேர வேண்டும். நீங்கள் அந்த ஊரை பற்றி கனவு காணுகிறீர்கள். அது ஒரு சுற்றுலா தலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகழகான இடங்கள், கடற்கரைகள், அது தருகின்ற குளிர்ச்சி, அங்கே கிடைக்கின்ற உணவு, விதவிதமான பொருட்கள், புதிய மக்கள் என்று அந்த ஊரை பற்றி நீங்கள் பெரிதும் பரவசம் அடைகிறீர்கள். எங்கிருந்து இங்கிருந்தபடியே அதை நேரடியாக நீங்கள் அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஊரிலிருந்து அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடிய தூரத்தை பயணம் செய்து கடக்க வேண்டும். முதலில் இந்த பயணத்திலே நீங்கள் கவனம் வைத்தால்தான் அந்த ஊரை போய் சேர முடியும். மலை உச்சியிலே ஏறி நின்று சாதனை படைப்பது என்பது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு அடியாக அந்த மலையினுடைய கடினமான பாறைகளை பற்றி உயர்ந்து ஏறி அதற்கு பிறகுதான் நீங்கள் சிகரத்தை அடைய முடியும். இந்த சிகரத்தை அடைவதை பற்றி நாம் சிந்திக்கிறோமே தவிர, ஆனால் அந்த மலையேறுவதிலே இருக்கக்கூடிய மகத்தான சிரமத்தை பற்றி நாம் கருத்திலே வைத்துக் கொள்வதில்லை. அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முறையான பயிற்சிகளை பெற்று, வழிகாட்டுதல்களை பெற்று, கவனமாக அந்த மலையின் மீது நாம் ஏற வேண்டும். அப்போதுதான் அந்த சிகரத்தை தொடுகின்ற வெற்றி என்கிற நிலை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையிலே நாம் பெற விரும்புகின்ற பலன்களை பற்றிய பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பலன்களை பெறுவதற்கான முயற்சியை நாம் பெரும்பாலும் கவனத்திலே வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். இதிலே சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? நீங்கள் பலனை பற்றி சிந்திக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் முயற்சியிலே கவனம் வைத்தால் போதும், பலன் தானாக வந்துவிடும். முயற்சிக்கு அத்தனை பெரிய வல்லமை உண்டு. ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதற்கான பலன் உங்களுக்கு வந்துதானே தீரும். ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பெரிய பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நினைத்தால், உலகமே போற்றுகின்ற ஒரு பெருமிதமான நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தால், அப்படிப்பட்ட பலன்களை தரவல்ல சிறந்த, பொருத்தமான, இடைவிடாத முயற்சிகளிலே நீங்கள் ஆழமாக கவனம் வைக்க வேண்டும். அதை செய்தாலே போதும், அதற்குரிய பலாபலன்கள் தானாக வந்து உங்களை சேரும். அது உங்களுக்கு உலகளாவிய ஒரு பெருமையை கட்டாயம் வழங்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே கவனம் வைப்போம், அதை சிறப்பாக செய்வோம். அதன் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாலே இந்த தினத்தை உன்னதமானதாக நாம் உயர்த்துவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்ட ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4
4: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த ஏட்டா சேர்ற வர நிக்க

0: பகுதி.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
2: விரட்டி விரட்டி வெளுக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. இன்னைக்கு 21 தேர்ஸ்டே இல்லையா? ஃப்ரைடே ஒரு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு. அவ்வளோதான். எனக்கு இன்னைக்கே ஆல்ரெடி ஃப்ரைடே ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த ஊருக்கு போகிறேன்ல அதனால. ஸோ இன்னைக்கு மார்னிங்கும் வந்து ரோட்ஸ்லாம் ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி இருந்து ஒரு சிக்னலில் கூட நான் நிற்கவே இல்லை. அப்படி சிக்னலில் நிற்காம ரோடு காலியாக ஸ்மூதாக வந்ததுனால எனக்கு ஒரு ஃப்ரைடே ஃபீலாக இருக்குது. ப்ளஸ் ஊருக்கு போகிறதுனாலையும் வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் மோடெல்லாம் வந்தாச்சா? யாருக்கெல்லாம் நாளையிலேருந்தே லீவ் ஆரம்பிக்குது, இல்லை மண்டேலேருந்து யாருக்கெல்லாம் ஆரம்பிக்குது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை டியூஸ்டேலேருந்து தான் அப்படின்னு இருக்கீங்களா, இல்லை லீவே இல்லைன்னு இருக்கீங்களா? ஆ, யாருக்கு எப்படி லீவெல்லாம் பிளான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், ஹாவ் ஃபன், என்ஜாய். சரியா, இருக்கிற அந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் டைம்ஸ் ஆர் ஸ்டில் ப்ளசன்ட். நல்ல மரத்தடியில் நடந்து வந்தோன்னா நல்ல நிழலாக இருக்குது, காத்தடிக்குது. ஈவினிங்ஸும் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்னும் ஹியூமிடிட்டி வரலங்கிறதுனால பரவாயில்ல. ஐ திங்க் இந்த ஹாலிடேஸும் நம்ம தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா பொதுவாக ஈதல்ல ஹாலிடேஸ் வரும்போது என்ன ஆகுனா பீக் சம்மரில் இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயே லோக்கலி எங்கேயாவது ஸ்டேகேஷன்ஸ் எல்லாம் போகலான்னா வெளியில் போனாலே வேர்த்து ஊற்றிடும் நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃபன் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், ஜாலியாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. சரியா, இன்றைக்கி ஆஸ் ஆல்வேஸ் 11 வரைக்கும் நிறையா பாட்டு நிறைய அப்டேட்ஸோட தான் இருக்க போகுது. சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கம் போல் சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு பாட்டெலாம் கேட்டுட்டு ஏதாவது டிராஃபிக் அப்டேட்லாம் இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. 800-8940 இல்லைனா ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்பினாலும் ஓகே தான். ஓகே, அதர்வைஸ் ஆல்சோ எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போங்கிறத எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் KIRTHANA ஆர்ஜே கீர்த்தனா அப்படின்னு தேடிங்கன்னா பேஜ் வரும். அங்கே வந்து இன்பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வர, எந்த நாட்டிலேருந்து, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம். சரியா, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தீபாவளி படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். நியூயார்க் நகரம் பாடி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அந்த பாட்டு, ஏண்டா முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பாட்டெலாம் அப்படி தான். அண்ட் அந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. ஸோ ரைட்னா கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான ரெண்டு பாட்டு தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அப்படியே கேட்டுட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். குட் மார்னிங்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்க
2: சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
5: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
5: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
4: என்னது?
6: வெறும் 2 இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
7: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
9: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சில அறிவிப்புகள்லாம் வந்து கொடுத்திருந்தாரு இல்லையா, அதுல வந்து கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டியும் வந்து ஹைக் பண்ணியாச்சு இந்தியாவில. அதன் காரணமாக கோல்டு ஜுவல்லரிக்கான டிமாண்ட் பார்த்தோம்னா இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது டிமாண்ட் வந்து பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு இங்க அமீரகத்துலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% வந்து ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இந்தியா இம்போர்ட் டியூட்டியை வந்து 6% இருந்து 15% லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சேர்த்து பார்த்தா கோல்டுனுடைய பிரைஸும் வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. இதன் காரணமாக இங்க துபாயில இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸ் எல்லாம் ஹாப்பியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் வந்துட்டு தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குறாங்க. அண்ட் இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஜாஸ்தி ஆனதன் காரணமாக கோல்ட் சில்வர் அண்ட் மற்ற ப்ரெஷஸ் மெட்டல்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லாவே இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் டெஃபினெட்லி நோட்டிசபிள் இன்க்ரீஸ் எங்களால் பார்க்க முடியுது இன் என்கொயரிஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் இந்தியன் டூரிஸ்ட் அண்ட் என்ஆர்ஐஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ வெக்கேஷன் சீசன் வேற வருது, ஊருக்கெல்லாம் வந்து போறதுனால அட்வான்ஸ் புக்கிங் மூலமாகவும் தங்கத்தை புக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நேத்திக்கு கூட வந்து 498 வரைக்கும் கம்மியாக போச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததுல லோவெஸ்ட்டாக அவ்வளோ இருந்தது ஆபரண தங்கம், 22 கேரட் தங்கம் 1 கிராம் நம்ம பார்த்தோம்னா இங்கே அமீரகத்தில் அவ்வளோ திரிம்ஸ்க்கு போயிட்டு இருந்தது 498.5 திரிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து திருப்பியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் சம் 507 அப்படி ஆகியிருக்கு. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீர்கள்? கார்த்தி, குட் மார்னிங் டு யூ டூ. குட் மார்னிங், டிராஃபிக்கே இல்லை, ஐம் கோயிங் டு அஜ்மான் ஷார்ஜா முவேல அப்படின்ட்டு ஷக்கீர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரவி சங்கர், குட் மார்னிங் ஃப்ரம் தோஹா, ஹாப்பி ஹாலிடேஸ் எல்லாம் எனக்கு விஷ் பண்ணியிருக்காரு. சந்தோஷ், குட் மார்னிங் டு யூ டூ. செல்வராஜ் ரவிக்குமார், குட் மார்னிங் டு யூ டூ. அருண்குமார், அதுக்கப்புறம் குமார், சாய்லக்ஷ்மி ஃப்ரம் நாகர்கோயில், ஆல்பர்ட், தேவா, எல்லாருக்கும் குட் மார்னிங். கருணா, உங்களுக்கும் குட் மார்னிங். முகமது ரியால் வந்து 5:30 மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் டு யூ டூ. குட் மார்னிங் ஆலபாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐரோன்னு உங்கள் பேர் நான் கரெக்டாக சொல்லணான்ட்டு. எனிவே ஃபேசல் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் ஃப்ரம் அபுஷாகரா, அபுஷாகரா டு ஜாவ்ஸா போயிட்டுருக்கேன் நான் அப்படின்ட்டு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. 89.4 தமிழ் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 800-8940 கால் பண்ணலாம் அவர் கேட்டிருக்காரு. அஹமத் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. நிஷா, குட் மார்னிங் டு யூ டூ. நிஷா வந்து பாட்டு கேட்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. மனசு தொட்டு மெட்டு தான் அதுக்கு ஒரே வழி. 800-8940 நீங்கள் கால் பண்ணி பாட்டு கேட்கலாம். அஸ்லாம் முகமது வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டிரைவிங் ஆன் 311, பீஸ்ஃபுல், நாட் மச் டிராஃபிக். எனக்கும் வந்து ஹாலிடே மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் நாளையிலேருந்து எனக்கு ஹாலிடே அப்படின்னு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேட்ஸ் நைஸ். காஞ்சனா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், ஐ எம் காஞ்சனா ஃப்ரம் மலேசியா. எப்போவுமே தமிழ் எஃப்எம் என்னோட ஒர்க் டைம்ல நான் கேட்டுட்ருப்பேன். பெஸ்ட் விஷஸ் டு யுவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் காஞ்சனா. ஹாலிதா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குட் மார்னிங், லிஸ்னிங் டு யூ ஃப்ரம் மேதான் அப்படின்ட்டு. கார்த்திகேயன், குட் மார்னிங் உங்களுக்கும். எவ்ரிடே ஐ ஸ்டார்ட் மை டே வித் யோர் குட் மார்னிங் விஷஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அப்துல் அசீம், குட் மார்னிங் ஷார்ஜாலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குமார் ஃப்ரம் ஜப்பான், குட் மார்னிங். எட்வின் சார்ல்ஸ், உங்களுக்கும் குட் மார்னிங். முகமது அசார், முகமது ஃபயாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அடுத்ததாக வந்து என்ஜென்றும் புன்னகை, அதுக்கப்புறம் உயிரே, தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து என்ன பாட்டு, ஐ திங்க் எஜமான்ல இருந்துலாம் உங்களுக்கு வரிசையாக 3 பாட்டு நான் அப்ளை பண்ண போறேன் கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்க மனசு தொட்டமேட்டி கேட்கறதுக்கு 800-8940 கால் பண்ணலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure பண்ணுங்க.

0: brought to you by Basha by Biryani. Traffic update. Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: பல இடங்கள்ல டிராஃபிக் கிராஷஸ் கன்ஜெஷன் 311 வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கொஞ்ச நேரம் முன்னாடி. ஆனா இப்போ ரைட் நான் பார்த்தேன்னா மல்டிபிள் கிராஷஸ் எனக்கு தெரியுது. இந்த மொபைலா கமர்ஷியல் இருந்து ஆரம்பிக்குது அப்படி கன்ஜெஷன் ஆன் த வே ஃபுல்லா அங்கங்க அங்கங்க அங்கங்க ஒன்னு ரெண்டு கிராஷஸ்னால பார்க்க முடியுது. அது ஒன்னா அதுக்கப்புறமா வந்து S112 எஸ் இந்த ரோட்லயும் வந்து நம்ம பார்த்தோம்னா மல்டிபிள் கிராஷஸ் இருக்கு. அண்ட் ரெண்டு சைட்லயுமே மலிஹா ஸ்ட்ரீட் அது ரெண்டு சைட்லயுமே ரெண்டு டைரக்ஷன்லயுமே வந்து டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ராசல்ஹோர் ரோட்லயும் பார்த்தோம்னா மல்டிபிள் கிராஷஸ் இருக்கு. அல்கேலும் வந்து பயங்கர கன்ஜெஸ்டடா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் அரேபியன் ரான்ச்சஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் 311லயும் குளோபல் வில்லேஜ் கிட்டலாம் வந்து பார்த்தோம்னா பயங்கர டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அங்கேயும் மல்டிபிள் கன்ஜெஷன்ஸ் இருக்கு, அதனால தான் வந்து அங்கே டிலேஸ் இருக்கு. பிளஸ் 611லயும் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா கவுனிஜ் வரைக்கும் டிராஃபிக் நிறைய இருக்கிறது பார்க்க முடியுது. S116 இது என்ன ரோடு இது, இங்கேயும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பார்க்க முடியும். எவ்ரிவேர் இங்கே தான் அங்கே தான் இல்லைங்க, நீங்கள் எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு யூனோ கிராஷ்னால தான் வந்து டிராஃபிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வாங்க சரியா. ப்ளீஸ் டிரைவ் சேஃப்.
0: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. Tamil
2: 89.4. ரெடியா?
3: ரெடி சார்.
2: லைட்
4: நடந்தது
2: நடந்தது
3: கேமரா
4: நடக்க போவது
3: ரோலிங்.
0: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Or cinema scene na naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga, adhu da Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala, neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa ganga enga irundhalum RJ Madhu nanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break. மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை நாவை சிலிர்க்க வைக்கும் குணம் உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம் வைரம் போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊர் பக்கம் எல்லாம் வெயில் சுட்டரிக்குது அப்படின்னு இப்பதான் எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பர் எல்நீனோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபினாமினன் காரணமாக இந்த வருஷம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் வந்து நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி சில ஸ்டேட்ஸ் அண்ட் சில சிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் இங்கே நம்ம யூஏயில் இன்னும் வெயில் ஃபுல்லாக சுட்டரிக்க ஆரம்பிக்கலங்கும் பொழுதே கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா வந்து பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோணுது. பிகாஸ் இன்னும் வந்து நமக்கு சம்மருடைய அந்த தாக்கம் பெருசாக வர ஆரம்பிக்கலை, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நல்லா வச்சு செய்ய போதும்னு தோணுது. ஆனால் இந்த வருஷத்து சம்மர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த ஹாட்டஸ்ட் எவருங்கிற மாதிரியும் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வெதர் அகேன் டஸ்டியாக இருக்கும். 40+ மேலே வந்து டெம்பரேச்சர் போக போகுது அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிருக்காங்க. கடல் சீற்றத்தோடையும் இருக்குங்கிறதையும் ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே லெட்ஸ் சீ, ஹைட்ரேட்டடாக இருங்க, தண்ணியெல்லாம் குடிங்க மறக்காமல். ஏசி கூட நம்ம இருக்கிறதுனால நம்ம தாகம் அப்படிங்கிற அந்த ஒரு சென்சேஷனே இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா வேறு வழியே இல்லை, நம்மளா நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி தான் தண்ணி குடிக்கணும். சரியா? ஸோ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஸ் ஹைட்ரேட்டட். அண்ட் என்ன பாட்டு வேணும் யாருக்கு, 800-8940 கால் பண்ணி இப்போவே நீங்கள் கேட்கலாம். ஹலோ,
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: ஸ்ரீனிவாசன்.
0: ஸ்ரீனிவாசன், எப்படி இருக்கீங்க? என்ன பிளான்ஸ் ஈதுக்கு, ஈத் ஹாலிடேஸ்க்கு?
1: ஈதுக்கு இங்க தான், லோக்கல்
0: லோக்கல் தான்.
1: நியூ ரெஸ்டாரன்ட்,
0: நியூ ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு ஃபன் தான். நைஸ். என்ன பாட்டு வேணும் ஸ்ரீனிவாசன்?
1: எனக்கு வந்து உல்லாச பறவைகள் இருந்து அழகாயிரம்.
0: உல்லாச பறவைகள் இருந்து அழகாயிரம். ஓகே, கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். சரியா? பாய், டேக் கேர். ஓகே, அழகாயிரம் பாட்டு. உல்லாச பறவைகள் வந்து பொதுவாக எல்லாரும் ஜெர்மனியின் செந்தேன் மலரி கேட்பாங்க. எனக்கு இதில் வந்து அந்த தேவி கிராகம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் எனிவே, டூ ஸ்லோ டூ ப்ளே நவ். அண்ட் இவரும் வந்து அழகாயிரம் பாட்டு கேட்டிருக்காரு. நல்ல ஜாலியான பாட்டு, அது கேளுங்க. ஒரு பிரேக் அப்புறமா வரப்போகுது. அப்புறம் டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பாட்டும் நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் தென் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளில், ஊர் உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக. ஸ்டே டியூன்ட்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ, ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும், ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
1: மத்தியானத்துக்கும்
8: சாயங்காலத்துக்கும் நடுவில்

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. புதிய அமைச்சர்கள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் புதிய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவோர் தொடர்பிலான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் தேர்வு செய்யப்பட்ட ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட கமலி, குமாரபாளையம் தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட சி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஆர் வி ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட வினோத், திருவாடானை தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ராஜீவ், கடலூர் தொகுதியில் இருந்து தேர்வாகிய பி ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியில் இருந்து தேர்வாகிய வி காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் இருந்து தேர்வான பி மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியில் இருந்து தேர்வாகிய கே ஜெகதீஸ்வரி, காங்கிரஸில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்வாகிய எஸ் ராஜேஷ்குமார், ஈரோடு தொகுதியில் இருந்து தேர்வாகிய எம் விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியில் டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. சேலம் தெற்கு தொகுதியிலிருந்து தேர்வாகிய ஏ விஜய் தமிழன் பார்த்தீபன், ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தேர்வாகிய ரமேஷ், காங்கிரசின் மேலூர் தொகுதியிலிருந்து தேர்வாகிய பி விஸ்வநாதன், வேளச்சேரி தொகுதியிலிருந்து தேர்வாகிய ஆர் குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து தேர்வாகிய கே தென்னரசு, கோவை வடக்கு தொகுதியிலிருந்து வி சம்பத்குமார், அறந்தாங்கியிலிருந்து தேர்வாகிய ஜி முகமது பர்வாஸ், தாம்பரம் தொகுதியிலிருந்து தேர்வாகிய டி சரத்குமார், ஆர் கே நகர் தொகுதியிலிருந்து தேர்வாகிய என் மரிய வில்சன், கிணற்றுக்கடவு தொகுதியிலிருந்து தேர்வாகிய கே விக்னேஷ் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்கின்றனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஸ்ரீ ராஜேஷ்குமார், பே விஸ்வநாதன் ஆகியோரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்கின்றனர். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புதிய பட்டியலில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. இக்கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கேரளத்தின் 16th சட்டப்பேரவையின் முதற்கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. புதிய எம்எல்ஏக்கள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொள்கின்றனர். இதனிடையே கேரள முதல்வர் வி டி சதீசன் உட்பட அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்புதலை ஆளுநர் ராஜேந்திர அர்லிக்கர் வழங்கியுள்ளார். அதன்படி நிதியமைச்சகம், சட்டம், பொது நிர்வாகம், துறைமுகங்கள் உள்ளிட்ட 35 துறைகளை முதல்வர் வி டி சதீசன் தன்வசம் வைத்துள்ளார். இதன் மூலம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்கள் கணிசமான அளவில் முதல்வர் வசமே உள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவரான ரமேஷ் சினிதலாவுக்கு மிக முக்கிய துறைகளான உள்துறை, ஊழல் தடுப்புத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த துறைகளுடன் மேலும் 3 துறைகளும்

0: ரமேஷ் சென்னிதலாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் சன்னி ஜோசப்புக்கு மின்சாரம், சுற்றுச்சூழல், நாடாளுமன்ற விவகாரம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மற்றும் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவரான கே முரளிதரனுக்கு சுகாதாரம், மருத்துவம், கல்வி, மருத்துவ பல்கலைக்கழகங்கள், ஆயுஷ், மருந்து கட்டுப்பாடு, உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த மாதத்திற்குள் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயற்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக உலக அளவில் முன்னணி வணிக இணையதளமான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் அது மேலும் குறைவடையக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சி அடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இந்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பணவீக்கம் பெருமளவில் உயரக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, ரூபாயின் இந்த வீழ்ச்சி குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்றும் இதற்கு அனைவரும் வலுவாக முகம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுப்பதற்கு தனது நிலப்பரப்பையோ அல்லது வான்வெளியையோ பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று ஈராக் தெரிவித்துள்ளது. தம்மீதான குற்றச்சாட்டை மீண்டும் நிராகரித்துள்ள ஈராக், இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. ஈராக் பிரதமர் அலுவலகத்தின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஓர் பதிவில் பிரதமரும் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியுமான அலி ஃபாலே அல் ஜைதி தலைமையில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் முதல் கூட்டத்தில் அதிகாரிகள் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புச் சூழல் மற்றும் தற்போதைய நிகழ்வுகளை ஆய்வு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்காக கொண்ட சமீபத்திய தாக்குதல்களை அந்த மன்றம் மீண்டும் கண்டித்துள்ளது. சகோதர அரபு நாடுகள் மற்றும் நட்பு பிராந்திய நாடுகளுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்காக தனது நிலப்பரப்பையோ அல்லது வான்வெளியையோ பயன்படுத்துவதை ஈராக் உறுதியாக நிராகரிக்கும் என்று வலியுறுத்தியுள்ளது. மேலும் எந்தவொரு மீறல்களுக்கும் அரசாங்கம் உறுதியான பதிலடி கொடுக்கும் என்றும் அச்சபை கூறியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய அமெரிக்க முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திரத்துக்கும் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இடையிலான எல்லைக்கோட்டில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அதிக நேரம், ஆற்றல் மற்றும் உயிர்கள் சேமிக்கப்படும் என்றும் அது மிக விரைவாகவோ அல்லது சில நாட்களிலோ நடக்கக்கூடும் என்றும் டிரம்ப் கூறினார். எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும். அது முழுமையான 100% நல்ல பதில்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஈரான் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதற்கு உத்தரவிடுவதில் இருந்து 1 மணி நேரம் மட்டுமே இருந்ததாக இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் வளைகுடா நாடுகளின் வேண்டுகோளுக்கிணங்க செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை ஒத்திவைத்ததாக டிரம்ப் கூறியிருந்தார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தி தடைகள் மற்றும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்கள் காரணமாக பதற்றம் அதிகமாகவே உள்ளது.
2: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
0: உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 5% மேல் சரிந்தன. ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முன்னேற்றம் தடைப்பட்ட எரிசக்தி விநியோகம் குறித்த சந்தை அச்சங்களை தணித்துள்ள நிலையில் எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளன. ஆசியாவை நோக்கிச் சென்ற பல பெரிய சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தையில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவித்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து இந்த சரிவு பதிவாகியுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 99.11 உள்ளது. பிரிட்டனின் பிரின் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 105.8 பதிவாகியுள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,533.16 உள்ளது. வெள்ளியின் விலை மேலும் சரிந்து 0.29% சரிந்து 75.57 உள்ளது.
2: விளையாட்டுச்
1: செய்திகள்.
0: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தோற்கடித்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய மும்பை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்க 147 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பதினெழுத்தாடிய கல்கத்தா அணி 18.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 148 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டிருந்த நிலையில் இன்று வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 40 முதல் 34 டிகிரி செல்சியஸ் கிடையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதே சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியும்ன்றத தெரியும்தானே சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம்.
0: இருக்கு அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: டைரக்டர் எஸ் ஜே சூர்யாவோட ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வாலியில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும் இல்லையா? ஸோ வாலி படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:18 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹவு இஸ் த டிராபிக், ஹவு இஸ் எவ்ரி திங்? பிஸியா போயிட்டு இருக்கா இந்த வாரம்? பிகாஸ் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள், ஆர் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் பயங்கர பிஸியா இருக்கும். நாளைக்கு மத்தியானத்துலேருந்து அந்த ஹாலிடே மூட் வந்து பல பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து தி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற திங்கக்கிழமை, இந்த மாதிரி இப்போ நான் போறேன் பாருங்க ஊருக்கு, அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 9-10 ஒரு ஃபுல் சங்காக எடுத்துட்டு ஊருக்கெல்லாம் போகிறதுனால இந்த தடவை வந்து ஹாலிடேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ட்டாக அமைஞ்சிருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன, ஒரு பக்கம் வந்து இந்த அன்சர்டனிட்டிஸ் காரணமாக, இந்த ஃபியூல் இஷ்யூஸ் காரணமாக, ஏர் ஃபேர்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டிங். நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலே முதல்ல எல்லாரும் கேட்கறது தான், எவ்வளோ ஆச்சு டிக்கெட், எவ்வளோ ஆச்சு டிக்கெட்டுன்னு. அந்த வழியை மட்டும் எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தாதீங்க, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் ஒரு சில சமயங்கள் நமக்கு தோணும் தெரியுமா, காசாவது பணமாக நம்ம டைம் கிடைக்கும்பொழுது நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும். இன்றைக்கி காசு நம்ம செலவு பண்ணுறோம், நாளைக்கு திருப்பி நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஃபேமிலியில் ஸ்பெஷலி வீட்டில் வந்து பாட்டி தாத்தா ஒரு வயசானவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிற ஒரு ஒரு நாளுமே வந்து இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ், அதுக்கு வந்து எந்த விலையுமே கிடையாது. அதனால் காசு கொடுத்து செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு நல்ல நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான் சரியா? எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பராசக்தி, இது கதிர்வேலன் காதல் படங்கள் வந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். பட் பிஃபோர் தட்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஈதல்லதா கிட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம்னா இங்க நம்ம அமீரகத்துல ஈதல்லதா ஒரு மாதிரி ஈதை ஒட்டி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம அமீரகத்தில் இருக்கிற சிறையில் இருக்கிற சில கைதிகள் அவங்களுடைய நன்னடத்தையின் அடிப்படையில் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ஈதல்லதா பண்டிகையை முன்னிட்டு 956 பிரிசனர்ஸை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி நம்ம யுஏனுடைய பிரசிடென்ட் அவர்கள் ஒரு உத்தரவு இட்டிருக்காரு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நடந்தது
1: நடந்தது
0: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது
0: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
4: பண்ணுங்க மற்றும் பிரஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது ஃபிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன்

0: 14ஆம் தேதி வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகா ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 8:40 on the clock, Medicine Morning-ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஈத் ஹாலிடேஸோட முடியுது குளோபல் வில்லேஜ், அண்ட் நான் இன்னும் போய் பார்க்கல. எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உடனே போய் பார்க்குற மாதிரி, பட் நான் போகவே இல்லை, போகவும் முடியல. அவ்வளோதான், இந்த சீசன் ஆஃப் குளோபல் வில்லேஜ் ஃபார் ஷோர் நான் போக போகிறது கிடையாது. பட் நீங்கள் போகலை அப்படின்னா ப்ளீஸ் டூ கோ, ஏன்னா குளோபல் வில்லேஜில் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் பார்த்தேன். லாஸ்ட் 10 days அண்ட் லாஸ்ட் சான்ஸ் டு மேக் யோர் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். May 31 முடியுது இல்லையா, அதனால இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒன்று என்னன்னா அந்த கார்னிவல் ரைட்ஸ். உங்களுக்கு அந்த ரைடு எல்லாம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குன்னா கிட்டத்தட்ட 31 ரைட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் 99 dirhams அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து போகலாம், ஆஸ் மச் அஸ் யூ வாண்ட். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ போயிட்டு அந்த ஒரு பாஸ் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, குளோபல் வில்லேஜ் பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கார்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களா, அதில் எவ்வளோ பேலரினாஸ் இருக்காங்கிறத கெஸ் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் நீங்கள் போய் கான்டெஸ்ட்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு குளோபல் வில்லேஜ் மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் அங்கே இருக்காம். அண்ட் லைவ் கேம் ஷோ எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அண்ட் அதை விட இன்னொன்று, குளோபல் வில்லேஜில் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே 15 dirhams இருந்தது, இப்போது லைக் 25-30 அந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா, இஃப் ஐம் நாட் ராங். இப்போது என்னன்னா இந்த ஃபேமிலி ஸ்பெஷல் ஆஃபருக்கு வந்து 4 tickets ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் 1ங்கிற அந்த ஒரு யூனோ ஆஃபரும் இட் இஸ் ஸ்டில் தேர். ஸோ பாருங்க, இங்கே யூஏக்குள்ளேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா குளோபல் வில்லேஜில் போயிட்டு நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் எல்லாம் பண்ணலாம், சரியா? ஆர் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்லாம் வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் நம்ம, சரியா? ஸோ தட் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் இப்போது ஐ திங்க் இந்த தடவை நிறைய பேர் யூஏக்குள்ளே தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஈத் ஹாலிடேஸ் ஆர் இதெல்லாம் தான், அதனால் பாருங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததான் வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் புன்னகை மன்னன் படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு கமிங் அவே.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கு. இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
6: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
7: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
6: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
7: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-585-8.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார் அவரு?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அட் த மோமெண்ட் வந்து ஹத்தால இந்த சுஹேலா டேம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபரீத் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஃபரீஸ் சொல்லி இருக்கிறது என்னன்னா, சுஹேலா டேம் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, சம்மர்ல பெஸ்ட் பிளேஸ் டு கோ, வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலி சுஹேலா டேம் வந்து நான் லாஸ்ட் இயர் போனேன்னா, ஆமா லாஸ்ட் இயரா அதுக்கு முந்தின வருஷமும் நான் போனேன். ஆனா போயிருந்த சமயத்துல என்னன்னா, தண்ணி வந்துட்டே இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் இந்த வழுக்கிற மாதிரி இருக்கு பாறைகள்லாம், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டியது, பிகாஸ் நாங்கள் போய் விழுந்தேன் வேற, அதனால தான். ஸோ ஜஸ்ட் டேக் கேர், அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ், ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு குளிக்கிறதுக்கு அண்ட் நல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ குட் ஆப்ஷன். எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு லாங் டிரைவ் போன மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் இப்போ நல்லா இந்த சம்மருக்கு தண்ணியில் ஆட்டம் போட்ட மாதிரியும் இருக்கும். சரியா? எனிவே அது ஒன்று இருக்கு. இன்னொன்று, லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன் மோர் டைம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு டிக்கெட் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தி யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டிக்கெட்டை வாங்குங்க. வாங்கிட்டு ஜஸ்ட் ட்ரஸ்ட், ஓகே, உங்களோட லக்கில் வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா, மாபெரும் பரிசாக 5 மில்லியன் திரம்ஸ் மற்றும் மாசிவ் 30 மில்லியன் திரம்ஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில். சரியா? ஸோ அடுத்த வெற்றியாளர் நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, உடனே தி யூஏஇ லாட்ரி டாட் ஏஇக்கு போயிட்டு உங்கள் டிக்கெட்டை வாங்குங்க. ஜஸ்ட் கீப் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ், பாசிட்டிவாக வெயிட் பண்ணுங்க, ஓகே, அண்ட் உங்களுடைய லைஃபே மாறும் இந்த பரிசுலாம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா. அண்ட் திஸ் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் எல்சி, லைசன்ஸ்ட் பை தி GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிய 23 அமைச்சர்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொள்கின்றனர். பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர ஆர்லிக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கின்றார். 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் சென்னையில் மட்டும் 7 எம்எல்ஏக்கள் இடம்பெற்றுள்ளனர். நாமக்கல்லில் 3, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, மதுரை, ஈரோட்டில் தலா 2 பேர் அமைச்சர்களாக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. 33 பேர் கொண்ட தாவிகா அமைச்சரவையில் 7 பட்டியல் இனத்தவர்கள் இடம்பெற்றுள்ளனர். விசிக தலைவர் திருமாவளவன், பே சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்திய பொருளாதார வளர்ச்சியை ஐக்கிய நாடுகள் சபை 6.4% குறைத்துள்ளது. முந்தைய கணிப்பில் இது 6.6% இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேற்கு ஆசிய போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இந்தியாவின் 2026 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே பதிலளித்துள்ளார். 2018-2019 காலப்பகுதியில் சிறையில் இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் என்பவரை சந்திக்க தாம் சென்றதாகவும், அது எந்த வகையிலும் ரகசியமான ஒன்றல்ல என்றும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை முன்னேற்றம் குறித்து நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டபோது நாமல் ராஜபக்சவின் பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் தமது எக்ஸ் தளத்தில் நாமல் ராஜபக்சே ஒரு பதிவை இட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஹோர்மூஸ் என்பது வெறும் எண்ணெய் கதை மட்டுமல்ல. புதிய முதலீடு, செயற்கை நுண்ணறிவு, கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் ஆகியவை மீள்திறன் கொண்ட எரிசக்தி அமைப்பை உருவாக்குவதற்கான திறவுகோள்கள் என்று அமீரக தொழில் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் சுல்தான் அல் ஜாபர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி மீள்திறனை மேம்படுத்துவதற்கு புதுப்பிக்கப்பட்ட உட்கட்டமைப்பு முதலீடு, செயற்கை நுண்ணறிவில் கூர்மையான கவனம் மற்றும் ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்துக்கான முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவை தேவை என்றும் அவர் கூறினார். உலகின் மிக முக்கியமான நீர் வழியை ஒரே ஒரு நாடு பணைய கைதியாக வைத்திருக்க முடியும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் அறிந்த கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் முடிவுக்கு வந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: 1996 ஆண்டில் 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியது தொடர்பாக கியூபாவின் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. 1996 ஆண்டு கியூபாவுக்கும் புளோரிடாவுக்கும் இடையே 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமெரிக்க குடிமக்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியது மற்றும் பிற குற்றங்களுக்காக கியூபாவின் முன்னாள் தலைவர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த வழக்கில் பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ என்ற கியூப அமெரிக்க குழுவுக்கு சொந்தமான விமானத்தை சுட்டு வீழ்த்தி 3 அமெரிக்கர்கள் உட்பட 4 பேரை கொன்றதாக காஸ்ட்ரோ மற்றும் 5 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தற்போது 94 வயதாகும் ரவுல் காஸ்ட்ரோ அப்போது நாட்டின் ஆயுதப்படைகளின் தலைவராக இருந்தார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக அவ்வேளையில் அவர் சர்வதேச கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு சென்னையில. நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து பதவியேற்கிறவங்க எல்லாரும் விஷஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பூக்கொத்துகள்லாம் கொடுத்து எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஸ்வேரிங் இன் செரமனி ஆஃப் மினிஸ்டர்ஸ் மக்கள் மாளிகை தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து அகெயின் சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்கு. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் குட் மார்னிங், வெல்கம் பேக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவு இஸ் த டிராஃபிக்? டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் மேப் பக்கமே போகலை. எப்படியும் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் கரெக்டாக எங்கே என்ன டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பார்த்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அலாமிங்காக ஏதாவது டிராஃபிக் இருந்ததுனா மட்டும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் 800-8940-க்கு, சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கனா டாக்டர் படத்தில் இருந்தெல்லாம் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி
1: வாங்க. Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?
2: டே அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கைய இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
4: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
5: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
6: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
5: சீரியஸ்லிமா?
6: முன்னாடி ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
5: நிவி,
6: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
4: Making charges and diamond prices. Karama, Dubai. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure pannunga.

சம்மருக்காக இங்க நம்ம தயாராகிட்டு இருக்கோம். பட் இந்தியால சம்மர் ஆரம்பிச்சு பயங்கரமா போட்டு தாக்கிட்டு இருக்கு. இனி காலையில அம்மா கிட்ட பேசும்போது கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன்ல, எப்படி நீ வந்து இதை தாங்க போற, இதுக்கு துபாயே பரவாயில்ல, நீ ஓட போற, அவ்வளோ வந்து சம்மரா இருக்கு, அவ்வளோ சூடா இருக்கு அப்படின்னு எங்க அம்மா இனி காலையில சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கான காரணம் வந்து இந்த எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்றாங்க. அண்ட் இந்த 2026 வருஷம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இந்த எல் நீனோ வந்து இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் எல் நீனோ, ELNINO. எஸ் சூப்பர் எல் நீனோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணம் வந்து இந்த எல்நீனோ எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. எல்நீனோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரேஸ், விச் மீன்ஸ் த லிட்டில் பாய் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கிளைமேட்டுக்கும் இந்த ஒரு ஃப்ரேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இல்லை, இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த எல்நீனோ வை இஸ் இட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் எங்கேயோ பெசிஃபிக் ஓஷனில் நடக்கிறதுனால வந்து நம்ம இந்தியன் கான்டினென்ட் வந்து எப்படி, இந்தியன் சப் கான்டினென்ட் ஆர் நம்ம இந்தியா வந்து எப்படி பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். ஸோ இந்த சூப்பர் எல்நீனோ அப்படிங்கிறது ஆர் இந்த எல்நீனோங்கிறது என்னன்னா, இந்த பெசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, பெசிபிக் ஓஷனுடைய அந்த சர்ஃபேஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட அந்த கடல் வந்து கொஞ்சம் கடல் நீர் வந்து வெப்பம் அடையிறது ஜாஸ்தி ஆகும். அண்ட் இந்த பெசிபிக் ஓஷன் வந்து அன்யூஷுவலி வார்ம் ஆகிறதுனால எல்நீனோ அப்படிம்பாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, இன்னும் அந்த பொறுக்கிற அளவை விட வெப்பம் ஜாஸ்தி ஆச்சுன்னா, அவங்க சொல்லியிருக்கிற அந்த எல்நீனோ லெவலை விட வெப்பம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது சூப்பர் எல்நீனோ அப்படிங்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு மச் ஸ்ட்ராங்கர் வெர்ஷன். அண்ட் இந்த 2026 வருஷம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த எல்நீனோ வந்து கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போது அதோடைய எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, பசிபிக் ஓஷன் எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம இந்தியன் ஓஷன் இந்த பக்கம் இருக்குது, எப்படி இந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பசிபிக் ஓஷனுடைய அந்த வார்ம்த்தை பொறுத்து, அந்த வார்மிங்கை பொறுத்து தான் வந்து எல்லாமே அமையும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து எழக்கூடிய இந்த வெப்பமானது, இந்த மாய்ஸ்சர் கேரி பண்ணக்கூடிய விண்ட் இருக்கு இல்லையா, இந்த காற்றில் வந்து ஈரப்பதத்தை கொண்டு போகக்கூடிய அந்த அந்த காற்று டுவர்ட்ஸ் இந்தியன் ஓஷனை நகர நோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு காற்றை வந்து அது வீக் பண்ணும் இல்லை டிலே பண்ணும், அதனால தான் வந்து இப்படி ஆகுது. அண்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த வார்ம் வாட்டர் தான் வந்து இந்த ஏர் சர்க்குலேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து நிர்ணயிக்குது. மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய அந்த விண்ட் இந்தியன் ஓஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் இந்தியாவுக்கு புஷ் பண்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. அண்ட் அந்த மாய்ஸ்சரோட இருக்கக்கூடிய காத்து வந்ததுனால தான் மழை வரும். ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அப்படிங்கிறாங்க. ஈவன் தோ இட் இஸ் சோ மச் அவே ஃப்ரம் இந்தியா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்தியாவில் மான்சூன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் வரும். அண்ட் IMD வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் நம்ம இந்தியாவுக்கு அரவுண்ட் 92% ஆஃப் நார்மல் மான்சூன் தான் வரப்போகுது, நார்மல் ரெயின்ஃபால் வரப்போகுது. அதுலேயும் வந்து ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா அண்ட் மத்திய பிரதேஷ் தான் வந்து பிக்கெஸ்ட் ஷார்ட்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க இந்த மழை இல்லாததன் காரணமாக. அண்ட் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து கட்டாயமாக மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. முக்கியமாக வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து சுகர் கேன், கரும்பு அண்ட் மற்ற தானியங்கள்லாம் வந்து விளைவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மாய்ஸ்சர், ஐ மீன் மான்சூன் இல்லைன்னா பயிர்கள்லாம் வராது. அதனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் இன்னொன்று, நிறைய சிட்டிஸ்லையுமே வந்து நம்ம பார்த்தோம்னா தண்ணி பற்றாக்குறை இருக்கு, எலக்ட்ரிசிட்டி சப்ளைஸ்ல வந்து ஷார்ட்டேஜ் இருக்கு. இது எல்லாமே இந்த வீக்க மான்சூன் காரணமாகத்தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த எல்நீனோ வந்ததுன்னா இட் டசன்ட் மீன் எல்லா இடங்கள்லயுமே வந்து மழை கம்மியா இருக்கும்னு கிடையாது. சில இடங்கள்ல எஸ்பெஷலி கோஸ்டல் தமிழ்நாடுல வந்து இதுக்கு ஆப்போசிட்டா வந்து நடக்கும். ஒரு பக்கம் வந்து மழையே இல்லாம வறட்சி இருக்குன்னா, இங்க வந்து இன்டென்ஸான ரெயின்ஃபால் அண்ட் தென் ஃபிளட்டிங் வரும். அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி எல்லாம் தேங்கி ரொம்ப பெரிய வந்து பிரச்சனையை கொண்டு விட்டுடும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2015 வந்து இந்த சூப்பர் எல்நீனோ காரணமாக தான் சென்னையில் நம்ம மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தின அந்த ஃப்ளட் இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த 2015 ஃப்ளட்டு தான். அதுக்கு காரணமும் இந்த சூப்பர் எல்நீனோ தான் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் இந்த 2026 இந்த ஓஷன் வார்மிங்னால திருப்பியும் இந்த பாதிப்புகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஏன் வந்தது அப்படிங்கிறது நூல் பிடிச்ச மாதிரி நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்களாகிய நாம தான்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha by Biryani. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months zero VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
1: இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 சார்ஜால 311 ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில். இப்பொழுதைக்கு அது ஒன்று தான் ஒரு மேஜர் டிராஃபிக் அப்டேட்டாக எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தோணுது. அண்ட் தென் அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஷேக் முகமது பின் ஜாயத் ரோடில் எங்கே எக்ஸாக்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் 3rd துபாய் அந்த ஸ்ட்ரீட், அப்புறம் மக்தூம் ஏர்போர்ட் ஸ்ட்ரீட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அபவுட்டில் போய் ஜாயின் ஆகுது இல்லையா இந்த துபாய் சவுத் சைடில். அந்த ரவுண்ட் அபவுட்டுக்கு பேர் இருக்கா தெரியல, பட் அந்த ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்த்தோம்னா எல்லா டைரக்ஷன்லையும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அங்கே ஒரு கிராஷ் வேற ஒன்றா இருக்குது இந்த ஈஸி துபாய் ரவுண்ட் அபவுட் தாண்டி வரக்கூடிய ரவுண்ட் அபவுட். ஸோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம், ஏன்னா கிராஷ் ஆகியிருக்கு.
0: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings.

0: பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
6: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
5: சீரியஸ்லி மா? புரோட்டீன்
6: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
5: என்னது,
7: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour.

0: தமிழக செய்திகள்.
1: புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளமை பேசுபொருளாகியது. வந்தே மாதரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இரண்டாவது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. முதல்வர் பதவியேற்பு விழாவிலும் இதே நிலை காணப்பட்ட நிலையில் இனி தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என்று அரசு உத்தரவாதம் அளித்திருந்தது. எனினும் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாதது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. பதவியேற்பு விழா நிறைவிலும் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது. தேசிய கீதத்துடன் விழா நிறைவு செய்யப்பட்டது.
0: இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள அமைச்சரவையிலேயே இந்த அமைச்சு பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. பி கே குஞ்ஞாலிக்குட்டியை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமித்து கேரள முதல் மந்திரி வி டி சதீசன் அறிவித்துள்ளார். கேரளத்தை தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்துறை வளர்ச்சியை நோக்கியும் ஏஐயால் இயங்கும் ஆளுகையை நோக்கியும் கொண்டு செல்லும் முக்கிய பொறுப்பு பி கே குஞ்ஞாலிக்குட்டியிடம் வழங்கப்பட்டுள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் தேசிய கலைக்கூடத்தில் இருந்த 42 பழங்கால ஓவியங்கள் காணாமற் போயுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் ஹினிதுப சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் பதிலளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பண்டங்கள் கணக்கெடுப்பு சபையொன்றின் மூலம் கடந்த 2015 ஆண்டில் தேசிய கலைக்கூடத்தின் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் பின்னரே இந்த காணாமற் போனமை தொடர்பான தகவல்கள் பதிவாகியுள்ளன. இதற்கமைய இருப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த ஓவியங்களின் எண்ணிக்கை 281 இருந்த போதிலும் தற்போது கலைக்கூடத்தில் 239 ஓவியங்கள் மாத்திரமே உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: அமீரக செய்திகள். உலக செய்திகள்.
1: காசா நோக்கி சென்று கொண்டிருந்த உதவி படகு குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்தபோது அதில் இருந்த பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்வலர்களை இஸ்ரேல் நடத்திய விதம் சர்வதேச அளவில் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. கொடுங்கோல் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் குவீர் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மண்டியிட்டிருந்த பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்வலர்களை கேலி செய்யும் காணொளியை வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளன. அவரது செயல்கள் இஸ்ரேலின் விழுமியங்களுக்கு முரணானவை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
2: Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
1: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு தேறி வருகின்றது. நேற்று கடும் சரிவை சந்தித்திருந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்து தற்பொழுது அவுன்ஸுக்கு 4,534.55 உள்ளது. வெள்ளியின் விலை 0.42% சரிந்து 75.47 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 உயர்ந்து 118,480 விற்பனை செய்யப்படுகின்றது. கிராமுக்கு 60 உயர்ந்து 14,810 விற்பனை செய்யப்படுகின்றது. அமீரக சந்தையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையில் சிறு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி 546.75 உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 507 வரை உயர்ந்திருந்த 22 கேரட் தங்கத்தின் விலை தற்பொழுது 506.50 உள்ளது.
2: Business update.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இன்று கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் 40 முதல் 34 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும். அதேவேளை

0: மலைப்பாங்கான பகுதிகளில் 42 முதல் 38 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 30 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 31 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 32 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: Star of the month, actor Ajit Kumar.

0: 12 ஆகுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங் கடைசி ஒரு மணி நேரம். ஐயா, நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து எங்கிட்ட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தினுடைய வவுச்சர்ஸ் இருக்கு. பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, கேள்விப்பட்டீங்களா? அண்ட் இப்போ நீங்க அட் த மொமெண்ட் நீங்க யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜெயராம், ஆக்ட்ரஸ் ஊர்வசி இவங்க பேசுறது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸை ஒட்டி. ஸோ பரிமளா அண்ட் கோ வந்து ஆக்டர் ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அனந்திகா இவங்க எல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு டார்க் ஹியூமர் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு ஹாப்பியான ஃபன் லவிங் ஃபேமிலி ஒரு கொலையில வந்து மாட்டிடுறாங்க, ஒரு கொலைகேஸ்ல மாட்டிடுறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சீக்ரெட்லாம் வச்சிருக்காங்க. அப்படின்னாலும் எப்படி அவங்க வந்து இந்த உண்மை வெளியில வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக இது இருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் அவர்கள் தான் வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படம் வரமே 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. ஃபார்ஸ் ஃபிலிம் தான் வந்து நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கான வவுச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா சிம்பிள் கேள்விங்க, ஓகே? சச்ச சிம்பிள் கேள்வி. உங்கள் ஃபோன் எடுத்து இப்போ நான் கேட்குற க்வெஸ்டனுக்கான ஆன்சர் எனக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஆக்டர் ஜெயராம் அண்ட் ஆக்ட்ரஸ் ஊர்வசி ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த வேற ஏதாவது தமிழ் திரைப்படத்தினுடைய பேர் வந்து எனக்கு நீங்கள் அமிச்சிங்கன்னா போதும். ஒரு படத்தோட பேர் அமிச்சிங்கன்னா கூட எனக்கு போதும், சரியா? அப்படி ரைட் ஆன்சர் அனுப்புறவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கான வவுச்சர் நான் தரப்போறேன். ஓகே, சோ 0502528940ங்கிறது தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் இந்த நம்பருக்கு உங்க சரியான பதில அனுப்பிச்சு வச்சீங்கன்னா போதும், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து வின் பண்றவங்களுக்கு வவுச்சர்ஸ் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன், சரியா? அண்ட் ரைட் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல வெப்பம் இருந்து ஒரு தெய்வதைங்கிற இந்த பாட்டும் விக்ரமேதா படத்துல இருந்து யாஞ்சி பாட்டும் நான் பிளே பண்ண போறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
3: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
2: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 0565 4955. Gulf Medical University, where the world comes to learn.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: ஈத் ஹாலிடேஸ்க்கு எங்க போலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தலைவர் பிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? அதுவும் ஸ்பெஷலி லோக்கலி இங்க யூஏல தான் இருக்க போறீங்க அப்படின்னா, எப்படி இத்தனை நாள வந்து நம்ம தள்ளுறது, எங்க போறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நிறைய இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வேற க்ளோஸ் பண்ண போது, குளோபல் வில்லேஜ், மிரக்கல் கார்டன், இதெல்லாம் அதை ஒட்டி வந்து பார்த்தா ஸ்கைடேவ்லாம் கூட இந்த பை ஒன் கெட் ஒன் எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போ துபாயோட எக்ஸ் லைன் இருக்குல்ல, துபாய் எக்ஸ் லைன்ங்கிற பேர்ல நம்ம அர்பன் ஜிப் லைன் ஒன்று இருக்கே, நம்ம சிட்டிக்குள்ளேயே ஜிப் லைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன், அங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க டிக்கெட்ஸ்க்கு. அதாவது ஒரு டிக்கெட்ல ரெண்டு பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லிட்டரலி லைக் பை ஒன் கெட் ஒன் மாதிரி தான். May 31st வரைக்கும் தேர்ஸ்டேஸ் டூ ஐ மீன் மண்டேஸ் டு தேர்ஸ்டேஸ் யா மண்டேஸ் டு தேர்ஸ்டேஸ் வந்து உங்களால் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அதில் ரெண்டு பேர் போக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் போனது கிடையாது இதில், பட் த பெஸ்ட் ஜிப் லைன் அப்படின்னா நம்ம ராசிகைமாவில் இருக்கிற ஜபல்ஜீஸ் ஜிப் லைன் தான். அதுவும் விண்டர் டைமில் போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிகாஸ் விண்டரில் வந்து பொதுவாகவே ஜபல்ஜீஸ் செம்ம குளிராக இருக்கும். அதுவும் ஜபல்ஜீஸுடைய பீக்கில் போயிட்டு அங்கே மேகங்களுக்கு நடுவில் அந்த சில் காற்றுக்கு நடுவில் ஜிப் லைன் பண்ணிட்டு வருதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு அட்ரினலின் ரஷ் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் அது பண்ணதில்லை, ப்ளீஸ் கோ அண்ட் டூ இட். பட் இப்போ வெயில் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, அங்கே வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ரைட் நவ் ஐ திங்க் இந்த அர்பன் ஜிப் லைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. சரியா, அது ஒன்று. அண்ட் உங்களுக்காக வவுச்சர்ஸ் தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பரிமலான்குங்கிற இந்த ஒரு காமெடி படம் இயக்குனர் பாண்டியராஜ் அவருடைய இயக்கத்தில் வர May 28th ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த படத்துக்கான வவுச்சர்ஸ் வேணும், இந்த வவுச்சர்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்களா உங்களோட கன்வீனியன்ட் டைமில் ஜாலி போய் படம் பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த வவுச்சர் வின் பண்ணுன்னா நான் கேட்ட கேள்விக்கான பதிலை எனக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துவீங்களாம். அண்ட் த கேள்வி எஸ் ஆக்டர் ஜெயராம் அண்ட் ஆக்ட்ரஸ் ஊர்வஷி அவங்களுடைய காம்பினேஷனில் வெளியாகின ஏதாவது ஒரு தமிழ் படம் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். நடிச்சிருக்காங்க அவங்க சேர்ந்து, அதனால யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கக்கூடிய ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கிற தமிழ் படத்தினுடைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0502528940 இந்த நம்பருக்கு உங்க பெயரோட சேர்த்து.
1: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: Joy Alukas, world's favorite jeweler.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: S116 இருக்கு இல்லையா, ஷேக் ஹலீஃபா பின் ஜாயத் அல் நயான் ரோட், அங்கே வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸாக்ட்லி எங்கேன்னு சொல்லணும்னா, இந்த ஷார்ஜா கிரேவியார்ட்லாம் தாண்டி போகும்பொழுது அங்கே வந்து பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அங்கே ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கிறதுனால கன்ஜெஷன் கொஞ்சம் இன்டென்ஸாகவே இருக்குது. அண்ட் தென் 311லையும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. E11 அண்ட் மற்ற முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் இப்போது டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வேற எங்கேயும் அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக இல்லை, வேற எங்கேயும் கிராஷஸும் இருக்கிற மாதிரி தெரியல, இவ்வளவுதான். சோ வேற ஏதாவது அன்யூஷுவல் டிராபிக் ஓ கிராஷஸ் இருந்ததுன்னா 800-940-க்கு கால் பண்ணி நீங்க சொல்லலாம்.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

and kiss you without touching.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: You are with Kirtana on Mercil Morning.

0: 7:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்னு, மனசு திட்டமிட்டல என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? 800-8940 நீங்க கால் பண்ணிட்டே இருங்க. அந்த கேப்ல பரிமலா அண்ட் கோ படத்தோட வவுச்சர்ஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். பரிமலா அண்ட் கோ படம் வந்து 28th May ரிலீஸ் ஆக போகுது. ஃபாஸ்ட் பிலிம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம ஆக்டர் ஜெயராம், ஊர்வசி நடிச்சிருக்காங்க. காமெடி படம், பாண்டியராஜ் அவர் இயக்கியிருக்காரு. சோ என்ன கேள்வி நான் கேட்டதுன்னா, ரொம்ப சிம்பிள், ஆக்டர் ஜெயராம் அண்ட் ஊர்வசி காம்போல வந்திருக்கக்கூடிய படங்களுடைய பெயர் ஏதாவது ஒண்ணு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஹிட் காம்போ. மலையாளம்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா ஒரு 20-25 படங்களுக்கு மேல மலையாளம் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்து ஐகானிக்கான படம் அப்படின்னா பஞ்சதந்திரம் இல்லையா? பஞ்சதந்திரம் படம் வந்து சூப்பரா இருக்கும் அவங்களோட காம்பினேஷன்ல. அதுக்கப்புறம் புத்தம் புது காலையின்னு அந்த குட்டி குட்டி படங்கள் வந்தது தெரியுமா, சீரீஸ் ஆஃப் ஷார்ட் பிலிம்ஸ் மாதிரி, அதுல அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. உத்தம வில்லன் படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல வந்து ஜோடியா நடிச்சிருக்க மாட்டாங்க, இஃப் ஐம் நாட் ராங், உத்தம வில்லன்ல. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சோ இதுல என்ன பேர் நீங்க கொடுத்திருந்தீங்கனாலும் நீங்க வின்னர் தான். நிறைய பேர் வந்து எனக்கு பஞ்சதந்திரம் தான் வந்து அனுப்பியிருக்கீங்க. அதுல நம்ம கம்ப்யூட்டர் ஜி செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய மூன்று பேர் முகமது இக்பால், ஐஸ்வர்யா சாமியல் அண்ட் அருள் மெல்வின். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கப்பல் வவுச்சர் கிடைக்குது. சோ நம்ம டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய டைமுக்கு வந்து உங்க வவுச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியா பரிமளான கோப்படம் பாருங்க. இன்னும் நிறைய வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்கு வின் பண்றதுக்கு. சோ ஷோஸ் எல்லாம் கேளுங்க, கலந்துக்கோங்க, வவுச்சர்ஸ் வின் பண்ணுங்க. அண்ட் ரைட் நவ் யாருக்கு என்ன பாட்டு? ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: ஹாய் மேம், நான் அப்துல் அசீம் பேசுறேன்.
0: அப்துல் அசீம் ஷார்ஜால இருந்து. அப்துல் அசீம், என்ன பாட்டு வேணும்?
1: இந்த இது ஹாஜா எந்தன் ஹாஜான்னு ஒரு பாட்டு.
0: வா, ஹாஜா மேரே ஹாஜா பாட்டு. ம்,
1: ஆமா, அது தமிழ்ல போடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறேன், ப்ளீஸ்.
0: பாட்டு போங்களுக்கு என்னது நம்ப மாட்டாங்க நீங்க பேசுறீங்கன்டா.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் மேம்.
0: ஓகே,
1: சொல்ல போனா இப்போ தான் மேம் 10th எழுதுனேன்.
0: 10th எழுதுனீங்களா? எந்த ஊர் நீங்க?
1: நான் வந்து ஊர்ல கிரசன் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
0: ஓகே, இப்போ என்ன வெகேஷனுக்கு வந்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: ஓ, நைஸ் நைஸ் நைஸ் நைஸ். ஓ, நேத்து ரிசல்ட் வந்தது இல்ல?
1: ஆமா.
0: வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன பண்ண போறீங்க, என்ன குரூப் எடுக்கறீங்க, வாட் ஃபியூச்சர் பிளான்ஸ் உங்களுக்கு?
1: அடுத்து காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் பாக்குறோம்.
0: ம்ம், அப்புறம் எப்போ ஊருக்கு போறீங்க திருப்பி?
1: ஊருக்கு தெரியல, அங்க ஸ்கூல் ஓபன் பண்ண போது டேட் சொல்லுவாங்க, அப்பலாம் போறோம்.
0: ஓகே ஓகே, எனிவே தேங்க்ஸ் அப்துல், ஆல் தி பெஸ்ட் டு யூ. தோ பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்றேன், சரியா?
1: ஓகே மேம்,
0: பை பை பை பை. சோ அப்துல்காக ஹுவாஜா மேரி ஹுவாஜா பாட்டு ஜோதா அக்பர் படத்துல இருந்து பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். ஏன் இப்பவே வீக்கெண்ட் விஷ் பண்ணுறேன்னா, நாளையிலேருந்து நான் வரமாட்டேன், ஊருக்கு போகிறேன், அதனால தான். ஸோ இதில் தான் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் எங்கே போறீங்கனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு யூஏக்குள்ளேயே தான் இருக்க போறீங்கனாலும் ஜஸ்ட் டேக் கேர், என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க, பிடிச்ச பீப்பிளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, நல்ல லீவ் கிடச்சா இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது லிஸ்ட்லாம் போட்டு வச்சிருப்பீங்க தெரியுமா, அதை அப்படியே தூசி தட்டி எடுத்து பண்ணுறதுக்கு பாருங்க. ஓகே, டேக் கேர். அண்ட் மறக்காம நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா RZ கீர்த்தனா KIRTHNA தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், அங்க வந்து நீங்க இன்பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் உங்க போன்ல இருக்குதானே, சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிரைவ் பண்ணாத நேரத்தையும் தாண்டி இங்க யூஏல இல்லைன்னாலும் கூட எங்க இருந்து வேணாலும் கேட்டு நம்ம ஷோஸ் அதுக்கப்புறம் ப
2: மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.

0: இருந்து விலகியுள்ளதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் பேட்டியளித்துள்ளார். அதிமுகவின் இன்றைய நிலை வருத்தமளிக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். அதிமுகவில் தமக்கு முக்கியத்துவம் வராமல் புறக்கணித்தனர். செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். அனைவரையும் எடப்பாடி புறக்கணித்தார். இன்று மக்கள் அவரை புறக்கணித்துள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷுக்கு புதிய அமைச்சரவையில் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கமலிக்கு கால்நடைத்துறையும் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறையும் மரிய வில்சனுக்கு நிதித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: மேற்காசிய போர் தொடர்பில் தற்போது கவலைப்படக்கூடிய சூழல் இல்லை என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மேற்காசிய போரின் தாக்கத்தை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் புத்த ரஷ்மி வெசாக்க வலயத்தின் ஏற்பாட்டு பணிகள் மற்றும் வெசாக்க வலயம் நடைபெறும் காலப்பகுதியில் மின்சக்தி பயன்பாடு குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவதற்காக அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருந்த விதிமுறைகளை தளர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. வெசாக் வலய பணிகளை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் நியமிக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரிகளின் விவரங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஹோர்மூஸ் ஜலசந்தையை தாண்டி செல்லும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இரண்டாவது குழாய் வழி திட்டம் 50% நிறைவடைந்துள்ளதாக அமீரக தொழில் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் சுல்தான் அல் ஜாபர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்ட பிராந்திய ராணுவ மோதலை தொடர்ந்து 2027 நோக்கி குழாய் வழி விநியோகத்தை விரைவுபடுத்தி வருவதாக அட்நாக் தலைமை நிர்வாக அதிகாரியான அவர் தெரிவித்துள்ளார். ஆற்றல் பாதுகாப்பு என்பது இனி ஆற்றலை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் உங்கள் திறனை பற்றியது மட்டுமல்ல, அது வழித்தடங்கள், அணுகல், சேமிப்பு மற்றும் மாற்று ஏற்பாடுகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது என்று அமைச்சர் டாக்டர் சுல்தான் அல் ஜாபர் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங் டேவிடம் சாத்தியமான ஆயுத விற்பனை குறித்து பேசவிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது ராஜதந்திர மரபில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடவடிக்கையாகும் என்று அவர் கூறியுள்ளார். 1979 பீஜிங் அரசாங்கத்தை அங்கீகரிப்பதற்காக வாஷிங்டன் தாய்வானுடன் முறையான உறவுகளை துண்டித்ததில் இருந்து அமெரிக்கா மற்றும் தாய்வான் தலைவர்கள் நேரடியாக பேசிக் கொண்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31°C, அபுதாபியில் 32°C, துபாய் மற்றும் உமல் குவாயினில் 33°C, ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 34°C, அல் ஃபுஜைனாவில் 36°C தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு இதமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 km வேகத்தில் காற்று வீசக்கூடும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

லீவ் வருது, நிறைய பிளான்லாம் போட்டிருப்பீங்க. இன்னைக்கான தலைப்பு என்னங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து வரக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6 சில பேருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிஸில் லீவு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த லீவுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம மண்டே பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த லீவு சம்மந்தமாக ஜென்ரலாக வேறு ஒரு விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். பட் பிஃபோர் பேசிக் ஷெனானிகன்ஸ் நம்ம முடிச்சிடலாம். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேச. இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வந்து நான் மெர்சல் மணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவேங்கிறது இப்போ அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். UAE பியூரிட்டி வெரைட்டி டிரான்ஸ்பரண்ட் ப்ரைசிங் இதை வச்சு நிறைய கோல்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நிறைய இடங்களில் நிறைய ஆஃபர்ஸும் வந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ பல்வேறு ஜுவல்லர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்ட் சுக் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேட் ரீஃபண்டும் கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜில் இருக்கிறதால நீங்கள் வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டி ஆஃப் கோல்ட் துபாயில் நீங்கள் 24-22 கேரட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 10 டேஸில் 28 திரஹாம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த 28 திரஹாம்ஸ் யாராவது விடுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து 10 கிராம் வாங்குறாங்க அப்படின்னா 280 திரஹாம்ஸ் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும்ல. 10 கிராம்ங்கிறது ஈஸியாக நான் சொல்லிட்டேன், பட் ஈஸியாக 10 கிராம் வந்துருமே ஒரு செயின் அப்படி எடுத்தாலே வந்துடும்ல. அதுக்காக சொல்கிறேன். UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Yes, they are number 1 in GCC, ABC Cargo and Courier. வழங்கும் UAE update-ல இந்த விஷயத்தை நம்ம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா 89.4 தமிழ் FM உடைய ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஜஸ்ஸா,
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
6: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
5: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: பாலக்காட்டு அப்படின்னு பார்த்தோடனே பாலக்காட்டு பக்கத்திலே நினைச்சாரு கிடையாது. ஓகே, வேற பாலக்காட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் பேசிட்டு இருக்கேன், இந்த மசாலா கேஃபே. ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியில ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும்னா எம்ப்ளாயிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருந்தா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் நீங்க நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்ப நார்வே, ஃபின்லாண்ட் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பல இடங்கள்ல வந்து வாரத்தில் 4 நாள் வேலை பார்த்தா போதும், எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நல்ல வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் மண்டே டு தேர்ஸ்டே பார்க்கக்கூடிய வேலை வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. பட் உலகத்திலே அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கிறது யாருக்குன்னா அது இந்தியன்ஸ்க்கு தான். எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செஞ்சிருவோம், எந்த விதமான கேள்வி கேட்க மாட்டோம், நம்ம ரைட்ஸ்க்காக நம்ம பேச மாட்டோம், ஏன்னா வேலை போயிடுங்கிற பயம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு நிறைய பேரை நிறைய பேர் யூஸும் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. எம்ப்ளாயீஸை மட்டும் நம்ம ஃபுல்லாகவும் சப்போர்ட்டும் பண்ணிடக்கூடாது, அவங்களுமே அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, வேலையை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்தா ஒரு கம்பெனியில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு லீவ் அதிகப்படுத்துறது, ஆஃபீஸ் டைமிங்கை கண்டுக்காமல் ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக மாற்றுறது, ஆஃபீஸில் டேபிள் டென்னிஸ் கோர்ட் மாதிரியான விஷயங்களை உருவாக்கி எம்ப்ளாயீஸை வந்து விளையாட விட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி விடுறது, அடிக்கடி டூர் கூட்டிகிட்டு போகிறது, சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கறது, இந்த மாதிரி என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? வணக்கம், வேற எங்கே பேசுகிறீங்க?
1: குட் மார்னிங், தினேஷ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் தினேஷ்.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ்,
0: யா
1: அதே வந்து ஒரு பெரிய
0: பெரிய ஒரு பலமா இருக்கும் சொல்றீங்க,
1: ரிலீஃபா இருக்கும்.
0: ஓகே ஓகே,
1: அது ஒரு ரிலாக்ஸேஷன். சோ அது மாதிரி மெடிக்கல் வைஸ் நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து சின்ன குழந்தை வச்சுட்டு ஒர்க் பண்ற மதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிறிய ரூம் மாதிரி பண்ணி ஒரு மெய்டு வச்சு அந்த குழந்தைங்களை பாக்கிறதுக்கு டே கேர் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, அந்த மதர்ஸ் எல்லாம் கூட தே வில் பி மோர் கம்ஃபர்டபிள். சோ ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா நம்ம குழந்தை எங்க இருக்கோ என்ன பண்ணுதோ அது மாதிரி யோசிக்காம அந்த ஒர்க் ஆக்சுவலி.
0: ஆமா ஆமா, அதே மாதிரி சேஃபா இருக்காங்கன்னு தெரியும், அடிக்கடி போய் பாக்கணும், பாத்துக்கலாம்,
1: கீழே போய் பாத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான் மேக்சிமம் மெட்டர்னிட்டி கொடுக்குறாங்க. அந்த 3 மந்த்ஸ் கை குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு, சோ இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம மைண்ட் டென்ஷன் ஃப்ரீ, நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க இதெல்லாம ஒரு வரி இல்லாம ஓகே தே ஆர் சேஃப் அண்ட் ஃபீல் ஆனவே வி வில் பீ இன்க்ரீசிங் அவர் ப்ரொடக்டிவிட்டி.
0: உண்மைதான் தினேஷ், உண்மை. சூப்பர், தேங்க்யூ சோ மச் பிரதர் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல பிராக்டிக்கலா 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் நம்ம இதை பத்தி தான் தொடர்ந்து பேச போறோம். இது ஒரு ஆரம்பம், 12 மணிக்கு மேல இதை வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். விச் இஸ் 12 o'clock மேல நீங்க கால் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறது தான் நான் சொல்றேன். இன்னும் சற்று நேரத்தில், ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் யார் பாட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கான பாட்டை கொடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் இப்போ கேட்கணும்னா கூட கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன்னு இருக்கேன், மீடியா ஜியூ, அங்கே வந்து நீங்கள் என்ன பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டை நான் ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு ப்ளே பண்ணுவேன். சரியா? ஜாயல் காஸில் ஒரு பிகஸ்ட் ஜுவல்லரி சேல் போயிட்டுருக்கு, ஃப்ளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட் டைமண்ட் பால்கி அண்ட் ப்ரெஷஸ் ஜுவல்லரி, ஃப்ளாட் 40. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆஃபரை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, 14 June வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயல் காஸ்டோட விசிட் பண்ணுங்கள். ஆல்சோ கோல்ட் ரேட் இப்போ வந்து நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருக்குது, இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் பெஸ்ட் டைம்னு என்னோட சஜஷன். பார்த்துக்கோங்க, அப்புறம் சார் நீ ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதி.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய்.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதை அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம் வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
9: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
8: நிவி,
9: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: அப்படிலாம் இல்ல.
7: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
9: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
7: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
9: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
7: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
11: Neengal kettukondirupadu 89.4 Tamil FM.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இன்னைக்கு என்ன டே, என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க. அந்த வகையில நான் ஒவ்வொரு பாட்டா கண்டிப்பா வந்து பிளே பண்றேன். அந்த வகையில் அல்தாஃப் ஹுசைன் பின்சீனி அவர் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சுதாகரன் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. பிரதர்ஸ், உங்கள் பாட்டை எப்போலாம் கேப் கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். அட்லீஸ்ட் இப்போ ஒரு பாட்டாச்சு போட்டுறேன். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி. ஸோ குளோபல் எக்ஸ்போஷரோட ஒரு டாக்டர் ஆகுதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்களோ உங்கள் குழந்தைங்களோ மெடிக்கல் பர்சியூ பண்ணணும், மெடிசின் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கீங்க அப்படின்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசின் ப்ரோக்ராம் வழங்குறாங்க தும்பை இன்டர்நேஷனல் பார்த்து. ஸோ GMU UAE ஃபஸ்ட்டு 3 வருஷம் நீங்கள் முடிச்சிருவீங்க சரியா. அதுக்கப்புறமா 3 வருஷம் நீங்கள் வந்து உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், கானா மாதிரி எந்த கண்ட்ரி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இப்போ நீங்கள் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மெடிசின் பர்சியூ பண்ணலாம் சரியா. அட்மிஷன்ஸ் ஓப்பன் www.gmu.ac.ae விசிட் பண்ணலாம். ஆர் கால் பண்ணோன்னா 056-549-5755 கால் பண்ணுங்கள். ஆர் இமெயில் அட்ரஸ் சுந்தர pathway@gmu.ac.ae. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். வாகே வாகே. ஸோ நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். 21ஆம் தேதி மே இந்த உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து டீக்காகவும் ஒரு நாளாக கொண்டாடுறாங்களாம். ஆக்சுவலாக இந்த மே 21ஆம் தேதி வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சில பல நாடுகளில் வந்து இந்த டேவை பார்க்குறாங்களாம். வேர்ல்டு ஒன்றும் முடியலையே, நம்மளை தான் முடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. வகை வகையாக விதவிதமான பிரச்சனைகளை வந்து சரி ஓகே விடுங்க. ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டேவாம், நேஷனல் மெமோ டேவாம், இன்டர்நேஷனல் டீ டேவாம். டீயை பற்றி இப்படி பேசாமல் இருக்கிறது, நம்ம நிறைய டீயை பற்றி பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு இப்போ நான் பாசிட்டிவ் வச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சில பல ஃபேக்ட்ஸ் இன்டர்வியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஃபிஷ் மைக்ரேஷன் டே, மெடிடேஷன் டே, ஏகப்பட்ட டே இருக்குது. வெயிட்டர்ஸ் அண்ட் வெயிட்ரஸஸ் டே, அதுக்கப்புறமா நோட் புக் டே, ஸ்ட்ராபெரி ஸ்க்ரீம் டே, எத்தனை பாருங்க. இந்த மே 21 இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. தொடர்ந்து பேசுவோம் 2 மணிக்கு மேலே. ஸ்டே டியூன்ட் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Request a song, call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottu mittu,
3: manasu thottu mittu.
4: Kanmani anbodu kadalan naan eludum kadidame.
5: Paattave padichitiya appo naanu modhalla kanmani sonnalla inga ponmani potuga. Ponmani un veetla saukyama? Naa inga saukyam.
4: Ponmani உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான்

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், genuine parts center for Japanese cars.
2: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி.

0: எதிர்ப்பு போராட்டம் 1965 மொழி புரட்சியாக வெடித்தது. சிங்கத்தமிழன் சின்னச்சாமி அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கபாணி, பீளமேடு தண்டபாணி ஆகியோர் ஹிந்தியை எதிர்க்க நெருப்பின் நாக்குகளுக்கு தங்கள் இன்னுயிரை தந்து பலியானார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்திய ராணுவத்தால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ராஜ்மோகன் பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று கூறியது மனதுக்கு மிகவும் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தந்தது என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். லட்சோப லட்ச இளைஞர்களும் மாணவர்களும் உங்கள் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்டு உங்கள் வெற்றிக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். உங்கள் அரசு மக்கள் அரசாக பரிணமிக்க வேண்டுமானால் பி எம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்கவே கூடாது என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். அத்தகைய முடிவெடுக்கும் உங்கள் அரசுக்கு தமிழ் உணர்வாளர்கள் அரணாக தோள் கொடுப்பார்கள் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு ஜாமீனை ரத்து செய்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு விதித்த தடை உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் மற்றும் பொருளாதார சூழலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை டெல்லியில் உள்ள சேமா தீர்த்தத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து மத்திய மந்திரிகளையும் டெல்லியிலேயே தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பியதும் நடத்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய மந்திரிகள், தனி பொறுப்பு வகிக்கும் இணை மந்திரிகள் மற்றும் பிற இணை மந்திரிகளும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து நிலவும் போர் பதற்றம், அதனால் இந்தியாவில் ஏற்படும் பொருளாதார தாக்கம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் மே 15 திகதி வரையிலான காலப்பகுதியிலேயே காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அவற்றில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களினால் 20 காட்டு யானைகளும், மின்சாரம் தாக்கியதால் 15 யானைகளும், ஹக்க பட்டாஸ் உட்கொண்டதால் 10 யானைகளும், விவசாய கிணறுகளுக்குள் விழுந்ததால் 5 யானைகளும் உயிரிழந்துள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக விஷம் உட்கொண்டமை, ரயில்களில் மோதியமை மற்றும் நீரில் மூழ்கியமை போன்ற விபத்துகளினால் காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். ஈரானுடன் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பரந்த பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பாக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக கத்தார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய தீவிரப்படுத்தப்பட்ட மத்தியஸ்த முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தமது ஆதரவை ஜெர்மனி புதுப்பித்துள்ளது. அபுதாபியில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து ஈராக்கில் இருந்து ஏவப்பட்ட பயங்கரவாத ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஜெர்மனி கண்டித்துள்ளது. ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் அமீரக துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யானுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகள் மற்றும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறி

0: குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 32 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல்காயினில் 33 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 34 டிகிரி செல்சியஸிலும், புஜீராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ குளோபல் வில்லேஜ் இருக்குல்ல, குளோபல் வில்லேஜ் இன்னும் 10 நாட்களில் வந்து மூட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். அதுக்கு என்னலாம் செய்யணும், எப்படிலாம் குளோபல் வில்லேஜோட சான்சஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஈத் அல்லதா ஹாலிடேஸை முன்னிட்டு நீங்கள் அழகாக குளோபல் வில்லேஜை விசிட் பண்ணியே ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் ஈஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த 30th சீசன் வந்து May 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஹாலிடேஸோட சேர்ந்து இந்த குளோபல் வில்லேஜ் வந்து முடிய போகுது. அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 10 days ஆஃப் சீசன் 30 நீங்கள் 4 tickets ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் 1 ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு ஃபேமிலி இனிஷியேட்டிவாக எடுத்துருக்கிறாங்க. குரூப்பாக டிக்கெட்ஸ் வாங்கும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்ளிகபிள் ஆகும். சரியா, அது வந்து எந்தெந்த பர்டிகுலர் டேஸ் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். ஆல்சோ இதில் தான் முன்னிட்டு ஏகப்பட்ட ஸ்பெஷல் இவெண்ட்ஸ் மெயின் ஸ்டேஜ்லலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறையா பெவிலியன்ஸ்லேயும் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கார்னிவல் ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 31 rides நீங்கள் 99 dirhams வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். அண்ட் இது வரைக்கும் குளோபல் வில்லேஜ் போகாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, அதை தாண்டி நீங்கள் குளோபல் வில்லேஜ் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த இதெல்லாம் முன்னிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யுஏயில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஸ்டேகேஷன் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போக போக ஃபயர் ஒர்க்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அதையும் ஷேர் பண்ணுறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: பெரிய பெரிய சைக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனச காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services. One stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
8: தமிழ் FM-ல RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
9: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
10: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
11: இன்கமிங்.
10: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கேர்ள். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: brought to you by பாஷா பை பிரியாணி.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: தனி தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவு வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: ஜாலியா டியூன் பண்ணு மார்னிங்கே, செம ஃபன், டென்ஷனே

0: மணிக்கு மேல பிளாஸ்ட் திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ நம்ம போன்ல பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இன்னைக்கான தலைப்புல பேசலாம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் 89.4 தமிழ் எஃப்எம் டவுன்லோட் பண்ண வந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. ஸோ இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயீஸான நாம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட் உருவாக்குறதோ, இல்லைனா வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதோ, இல்லைனா நிறையா டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பேண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கொடுத்து எம்ப்ளாயீஸோட முறையில் பூஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கான்னு நினைக்கிறீங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ஹலோ, கேட்கலையா? சரி, ஓகே, பக்கத்தில் எனக்கு போயிடுவோம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? என்ன இதில் எனக்கு கேட்க மாட்டேங்குது,
1: கால் ட்ராப் ஆகுது.
0: ஓகே, அமெரிக்கத்துக்கு வெளியது கூப்பிட்றீங்கன்னா +971-43-59-5525 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன்,
0: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: உங்கள் பேர்?
2: பிரவீன்.
0: சொல்லுங்க
2: பிரவீன். என்னதான்
0: பிரச்சனை சொல்லியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே பிரச்சனையெல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மனசு விட்டு பேச விட மாட்டேங்கிறாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு ஒரு இதுலயே வச்சிருக்காங்க லிமிட்ல. பட் இப்போ ஒரே நாட்டுக்காரங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் ஆப்வியஸா நம்ம பேசணும். பட் மொழி, இனம், மதம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பேசுறது பாசிபிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா.
0: ஓகே பிரதர், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. தொடர்ந்து பேசுவோம். ஒரு கோல்டன் சாங் வருது உங்களுக்காக. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும்னா எம்ப்ளாயிஸ் தரப்புலேருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கேட்குறேன். 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசலாம். இது மசாலா கெஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அமீரகத்துக்கு வெளியிலிருந்து கூப்பிடுவாங்க. +971-43-59-5525 இந்த நம்பர் கால் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின தோழர் வந்து என்ன சொன்னார்னா, எங்களை பேச விட்டாலே போதும், மனசு விட்டு பேச விடுங்க, அதுக்கு மேலே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னாரு. 1 ஹவருக்கு முன்னாடி பேசின நண்பர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலி ஓரியன்டட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டட் ஆஃபீஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு டே கேரோ இல்லைனா அதுக்கேற்ற லீவ்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியோட அட்டாச்சாக இருப்பாங்க, அந்த ஆங்ஸைட்டி இருக்காது, அதனால் வேலையை வந்து ப்ராப்பராக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, உங்கள் கம்பெனியில் வந்து அதிகமாக லீவு கொடுக்கணுமா, ஆஃபீஸ் டைமிங்கை ஃப்ளெக்சிபிள் ஆக்கணுமா, டீ காஃபி ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரணுமா, ஃப்ரீயாக லஞ்ச் கொடுக்கணுமா, ஃப்ரீயாக அக்காமடேஷன் கொடுக்கணுமா, டேபிள் டென்னிஸ் கோர்ட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் கொண்டு வர முடியாது, பில்லியட்ஸ் டேபிள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முறையில் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐம் சாரி, நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. மீன்வைல் நம்ம அடுத்த ஒரு மணி நேரம் காண்டெஸ்ட் இருக்கு நான் சொல்லியிருந்தேன், அதனால் இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
0: E11 ல ஒரு crash report ஆயிருக்கு, கரெக்டா அல்கான் பக்கத்துல, புஷாகரா பக்கத்துல, towards Dubai. அண்ட் அதே மாதிரி டுவர்ட் சார்ஜா நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் E11 ஆஃப்டர் அல்னா தான் நீங்கள் தாண்ட உடனே டுவர்ட்ஸ் அபுஷாகரா நல்லா ஸ்லோவாக இருக்குது. அபுஷாகரா பிரிட்ஜு அது இதுன்னு நல்லா ஸ்லோவாக இருக்குது. கிங் ஃபைசல் ரோட் அதே மாதிரி டுவர்ட்ஸ் E11 ஃப்ரம் E11 எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்குது. எஸ் 103 இன்னைக்கு அந்த பக்கத்துலேருந்து ரோடா மார்க்கெட்லேருந்து ஜுபை நோக்கி வந்துருக்கீங்க அப்படின்னா ஸ்லோவாக இருக்குது, மலையா ஸ்ட்ரீட் வழக்கம் போல. அண்ட் E311 டுவர்ட்ஸ் துபாய் லைட்டாக ஒரு சின்ன இடங்களில் மட்டும், மொபைலா பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி பெருசாக டிராஃபிக் இல்லை, மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசல் கோர் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் பார்த்தேன். அதே மாதிரி அந்த கால்ஃப் கோர்ஸ் இருக்குள்ள E311 நீங்கள் அந்த கர்வ் எடுத்து வருவீங்க தெரியுமா, அஜ்மான்லேருந்து ஷார்ஜாக்கு, அப்போ வந்து நல்லாவே ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. E611 பராஷி பக்கத்தில் அதாவது அல்தைத் ரோடு நோக்கி போயிட்டு இருக்கும்போது நல்லா ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த ஜங்ஷன் இருக்கும்ல, ரவுண்ட் போட்டில் இருக்கும்ல, ரவுண்ட் போட்டில் சாரி அந்த க்ளோவர் லீஃப் பிரிட்ஜ் அதுக்கிட்ட வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதனால் அங்கேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம், பார்த்து பத்திரமா வாங்க.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: இப்ப நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாத்துறலாம். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: Hi.
0: Hi.
2: பேசலாமா?
0: பேசலாமே.
2: ஒரு அருமையான क्वेश्चन கேட்டிங்க, என்ன வேணும் ஆபீஸ்ல இருந்து?
0: ஆமாங்க.
2: ஃபர்ஸ்ட் வேலை வேணுங்க.
0: வேலை வேணுமா?
2: ஆமா, முதல்ல வேலை வேணும்.
0: சரி.
2: அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வேணும்.
0: அந்த மத்ததெல்லாம் என்ன?
2: இல்ல, நான் தமிழ்ச்சி உண்மை மட்டும் தான் பேசுவேன், உண்மைதான் கேட்பேன்.
0: சூப்பரே, சொல்லுங்க.
2: உங்க பேர் தெரியல எனக்கு.
0: என் பேர் மது. உங்க பேரு?
2: மது, சாரி, என் பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்காரு என் ஃப்ரெண்ட், அவர் சொல்றாரு மது அப்படின்னு.
0: அப்படியா? தேங்க்யூ பிரதர்.
2: என் பேர் சாண்ட்ரா.
0: சாண்ட்ரா, சொல்லுங்க சாண்ட்ரா, என்ன ரெக்யர்மெண்ட்? அதாவது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணாலே போதும் நம்ம மைண்ட்ல இருக்கும்.
2: இல்ல, கண்டிப்பா பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி கொண்டு வந்து எல்லார கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா லாகின் பண்ணி எல்லாருக்கும் ஆனஸ்டா வேலை பண்றாங்களா அத முதல்ல செக் பண்ணனும். அதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஹார்ட் வர்க்குக்கு நம்ம ரிட்டனா இந்த இதெல்லாம் தரணும். என்ன, ஒரு பான்ட்ரி இருக்கணும், அங்க போய் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி.
0: ஆமா.
2: ஒரு டீம் லீடர்ஸ் இருக்கணும், எல்லாரையும் வந்து அப்பப்போ ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கேம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி சர்டிபிகேட்ஸ், ஒரு ரிவார்டு, ஒரு கேஷ் ரிவார்டு, ஒரு மூவி ரிவார்டு,
0: கிடைக்கும்.
2: எங்க ஆபீஸ்ல வந்து நம்ம சிங்கிள் ஓனர், ரொம்ப குட்டி கம்பெனி. சாரி, மை த்ரோட் இஸ் ரியலி பேட், ஐ மீன் எக்ஸ்கியூஸ் மை செல்ஃப். அப்போ ரொம்ப குட்டி கம்பெனி, நானும் என்னோட ஸ்டாஃப் அட்மின் ஒருத்தர் இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் தான் விளையாடிக்கணும்.
0: ஓ, அப்படி.
2: நாங்க டெய்லி அப்படி விளையாடுறோம். ஆக்சுவலி அவங்க டாஸ்க் கொடுத்தா ஒரு, நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டாஸ்க் கொடுத்தா அவன் வந்து 6 மினிட்ஸ்ல முடிச்சிருவான்.
0: அடேங்கப்பா.
2: அப்ப நான் மைண்ட்ல வச்சுப்பேன், அப்ப பீஸா வாங்கி தரும் போது எக்ஸ்ட்ரா பீஸா வாங்கி தருவேன்.
0: ஓ, அப்படி. அந்த 4 நிமிஷத்துக்காக ஒரு ஸ்லைஸ் ஃப்ரீ.
2: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தருவீங்களா? அதெல்லாம் தர மாட்டீங்களா?
0: இது
2: பிரைஸ் எல்லாம் தருவீங்களா?
0: அடுத்த ஒரு மணி நேரம் படம் டிக்கெட் கபுள் பாஸ் கொடுக்க போறேன். அடுத்த ஒரு மணி நேரம் நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்க படத்துக்கான டிக்கெட் வின் பண்ணலாம், கபில் பாஸ் வின் பண்ணலாம். என்ன படம், யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் சரியா. அதுக்கு முன்னாடி என்ன பாட்டு இது, மின்னு வட்டாம்பூச்சி அப்படின்னு ஒரு பாட்டு வருது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கேட்போம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இலக்கு வைத்து ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயற்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று ராமதாஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அண்டை நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசு வேடிக்கை பார்ப்பது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ராமநாதன் அர்ச்சுனா தனது ஜனநாயக விரோத பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35th நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி டெல்லியில் யமுனை நதிக்கரையோரம் அமைந்துள்ள அவரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ப. சிதம்பரம் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கட்சியின் மூத்த தலைவர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991 மே 21 படுகொலை செய்யப்பட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த மாதத்திற்குள் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயற்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக உலக அளவில் முன்னணி வணிக இணையதளமான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு அது மேலும் குறைவடையக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. விற்பனை விலை 354 இலங்கை ரூபாயை கடந்துள்ளதுடன் கொள்வனவு விலை 342 ரூபாய் 63% பதிவாகியுள்ளது. இது கடந்த 2023 மார்ச் மாதம் 2nd பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் பதிவு செய்த மிக குறைந்த மதிப்பாகும்.
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய அமெரிக்க முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திரத்துக்கும் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இடையிலான எல்லைக்கோட்டில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அதிக நேரம், ஆற்றல் மற்றும் உயிர்கள் சேமிக்கப்படும் என்றும் அது மிக விரைவாகவோ அல்லது சில நாட்களிலோ நடக்கக்கூடும் என்றும் டிரம்ப் கூறினார். எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும், அது முழுமையான 100% நல்ல பதில்களாக இருக்க வேண்டும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 5% மேல் சரிந்தன. ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முன்னேற்றம் தடைப்பட்ட எரிசக்தி விநியோகம் குறித்த சந்தை அச்சங்களை தணித்துள்ள நிலையில் எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளன. ஆசியாவை நோக்கி சென்ற பல பெரிய சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தையில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவித்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து இந்த சரிவு பதிவாகியுள்ளது.
2: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இந்த ஒரு மணி நேரம் படத்துக்கான கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ பிளாஸ்ட், இந்த பிளாஸ்ட் படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். இந்த பிளாஸ்ட் ஒரு தமிழ் படம் தான். ஸோ இந்த பிளாஸ்ட் தமிழ் படத்தில் யார் நடிச்சிருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இந்த படம் சம்மந்தமாக ஒரு கேள்வியும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்ட் படத்துக்கான கபில் பாஸ் நீங்கள் வின் பண்ணணும்னா இப்போவே நீங்கள் 050-252-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சாரி, கால் பண்ணிடாதீங்க, அது எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர், எமிரேட் நேம். நான் கேட்க போகிற கேள்விக்கு சரியான பதில் வந்து நீங்கள் ஆன்சராக சொல்லலாம். சரியா? இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் நடிச்சிருக்காரு, அபிராமி நடிச்சிருக்காங்க, பிரீட்டி முகுந்தன் நடிச்சிருக்காங்க, சுபாஷ் கே ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர். ஸோ ரவி பஸ்ரூர் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான இசையமைப்பாளர். இவர் தான் கேஜிஎஃப் திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர். சரியா தவறா? ஸோ இந்த பிளாஸ்ட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் தான் கேஜிஎஃப் படத்துடைய மியூசிக் டைரக்டர். சரியா தவறா? இதான் கேள்வி. சரியான பதில் 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்க வித் யுவர் நேம் அண்ட் எமிரேட் நேம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: So 16 புது பாஸ்போர்ட் சென்டர்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட் சென்டர்ஸ் UAE ல வர போகுது அப்படினு சொல்லிருக்காங்க. So வெயிட்டிங் டைமை கட் பண்றதுக்காகவும் process-அ ஈஸ் பண்றதுக்காகவும் சொல்லிருக்காங்க. அல் ஹிந்த் குரூப் வந்து ரீசன்ட்டா இந்த டெண்டர் எடுத்தாங்க இல்லையா? So அது வந்து July 1st இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இந்தியன் எம்பசியோட சேர்ந்து ஒரு கவுன்சிலர் சர்வீஸ் ப்ரொவைடராக இவங்க வந்து செயல்பட போகிறாங்க. மோர் தென் 4 மில்லியன் இந்தியன்ஸ்க்கு அடிக்கடி பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகும். எனக்கு இங்கே தான் எக்ஸ்பயர் ஆச்சு. ரீசெண்டாக போயிட்டு தற்காலம் இல்லாமல் நார்மல்லையே போட்டு கடைக்கடைன்னு ஒரு 10 நாளைக்குள்ள பாஸ்போர்ட் நான் வாங்கிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா சென்டர்ஸ் வரதால உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
10: தமிழ் FM ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
11: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
13: நைன்டி ஒன்னு போட
14: 90s நாட்டா.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: Ready?
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
4: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட் இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: Welcome back to Masala Cafe on 89.4 Tamil FM. ஸோ பிளாஸ்ட் திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னா இப்போவே 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்டூர், இதுக்கு முன்னாடி KGF படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். சரியா தவறா உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வின்னர்ஸை அப்போ தான் எடுக்கவும் முடியும். ஓகேவா? ஓகே, நான் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ டிராஃபிக் எங்கே இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன்.
4: Brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aanga.
3: What's Abu Shagra and from Abu Shagra 11. அதே மாதிரி S103 பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதால அந்த ரவுண்டை போட்டு S110 பக்கத்துலலாம் வந்து நல்ல ஸ்லோவாக இருக்குது. கார்னிஷ் ஸ்ட்ரீட்டு அல்ல ரூபா ஸ்ட்ரீட் ஷார்ஜா இருக்குல்ல டுவர்ட்ஸ் ஜுபைல் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அதுக்கான காரணம் இந்த ஒரு கிராஷாக கூட இருக்கலாம். ஸோ நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி ஜுபைல் ரோலா பக்கமும் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஷார்ஜாவுக்குள்ளே 2 டைரக்ஷன்லேயுமே டிராஃபிக் இருக்குது ஷார்ஜாக்குள்ளே. அதே மாதிரி கிங் ஃபைசல் ரோட், வாசிஸ் கவர் ரவுண்ட் அபவுட் பக்கம் எல்லா இடத்துலையும், கல்ச்சரல் ஸ்கொயர் பக்கம், மலையா ஸ்ட்ரீட்டு அண்ட் சஃபாரி மால் பக்கத்தில் E311 டுவர்ட்ஸ் துபாய் ஒரு கிராஷ் போட்டிருக்கிறதுனால அங்கே செம்ம ஸ்லோவாக இருக்குது. E311 ஃப்ரம் முகேஷ்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஷார்ஜா ரிங் ரோட் டுவர்ட்ஸ் E311 தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்லோ தான், நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. அதேமாரி கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில் D64 டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட்டு அண்ட் அதுக்கப்புறமா பாக்தாத் ஸ்ட்ரீட்டு எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. சரியா, நிறைய இடத்துல டிராஃபிக் இருக்குங்க இன்னைக்கு. அதே மாதிரி துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால்லேருந்து ஃபெஸ்டிவல் சிட்டி மால்லேருந்து போகும்போது டிராஃபிக் இருக்குது. D83 நீங்கள் E11லேருந்து எடுத்த உடனே டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலுமே வந்து ஃபுல் ஸ்லோவாக தான் இருக்குது. எந்த விதமான மூவ்மெண்ட் கிடையாது, மூவ்மெண்ட் இருக்கு பட் நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? துபாய் டிசன்டிஸ்ட்ரிக் கிட்ட ராசல் கோ ரோட்டில் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. அல்கைல் ரோடு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. E311 கீழே துபாய் உள்ளே வர வர நல்லா ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் IMG வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு கிராஷ் போட இருக்கு. ஸோ நல்லாவே ஸ்லோவாக இருக்குங்க பல்வேறு இடங்களில். பார்த்து பொறுமையாக வாங்க. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம்.
4: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: லாஸ்ட் படத்தை கபில் பாஸ் வின் பண்ண இதான் சான்ஸ். ஏன்னா இதோட நான் கிளம்ப போறேன் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு, சரியா தவறா அப்படிங்கிற பதில 0502528940 இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போடுங்க. போட்டிங்க அப்படின்னா யூ கேன் வின் கபிள் பாசஸ் ஃபார் பிளாஸ்ட் தமிழ் மூவி, விச் இஸ் தமிழே சொல்றேன், 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம். வணக்கம், யார் எங்களுக்கு பேசுறீங்க?
1: சேரும்போது
0: அந்த பாட்டோட ஸ்டார்டிங் சொல்லுங்க எனக்கு.
1: பூவும் காற்றும்
0: எனக்கு தெரியும், பூவும் காற்றும் சேரும் போது அந்த பாட்டா?
1: ஆமா சார், நீங்க எங்க பையன் பாத்துரு.
0: அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பையன் பேரு
1: குருச்சரண்.
0: குருச்சரண், ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் குருச்சரண்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: ஓகே சார், ஒருவேளை அந்த பாட்டு எங்கிட்ட வேற என்ன பாட்டு போட? குருச்சரனுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க.
1: அஜித் பாட்டு ஏதாவது போட்டோம்
0: சார். ஓகே அஜித் அவர்களுடைய பாட்டை போட்டுட்டு ஆர்ஜே மது இங்கிருந்து கிளம்புறோம். ஸோ என்ன பாட்டு போடலாம்? சிட்டிசன்லேருந்து ஒரு பாட்டு போடுவோம், நல்லா இருக்கும் அந்த படம். படமும் நல்லா இருக்கும், பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு இதே நேரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ அகரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக கிருஷ்ணி ரெடியாக இருக்கிறாங்க. டேக் கேர், பை பை, அண்ட் சி யூ ஆல் டுமாரோ.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூட

0: அமி அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கபாணி, பீளமேடு தண்டபாணி ஆகியோர் ஹிந்தியை எதிர்க்க நெருப்பின் நாக்குகளுக்கு தங்கள் இன்னுயிரை தந்து பலியானார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்திய ராணுவத்தால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ராஜ்மோகன் பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று கூறியது மனதுக்கு மிகவும் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தந்தது என்று வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். லட்சோப லட்ச இளைஞர்களும் மாணவர்களும் உங்கள் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்டு உங்கள் வெற்றிக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். உங்கள் அரசு மக்கள் அரசாக பரிணமிக்க வேண்டுமானால் பி எம் ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்கவே கூடாது என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். அத்தகைய முடிவெடுக்கும் உங்கள் அரசுக்கு தமிழ் உணர்வாளர்கள் அரணாக தோள் கொடுப்பார்கள் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவிகா தலைமையிலான அமைச்சரவையில் IUML இடம்பெறும் என்றும் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ AM ஷாஜிகானை அமைச்சராக சேர்க்க பரிந்துரைத்துள்ளோம் என்றும் அக்கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தவிகா தலைமையிலான அரசுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருந்தனர். இதனையடுத்து அமைச்சரவையில் IUML இடம்பெற வேண்டும் என்றும் 2 எம்எல்ஏக்களில் ஒருவரை அமைச்சராக்க விரும்புவதாகவும் அந்த ஒருவரை தெரியப்படுத்துமாறும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக IUML மாநில நிர்வாகிகள் கட்சியின் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாயகம் திரும்பினார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திட்டத்தை நனவாகாத கனவு என்று ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து ஹோர்மோஸ் நீரிணையை மேற்பார்வை செய்யும் ஈரானிய அமைப்பின் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடல் வளைகுடா அரசியல் சூழலில் ஒரு பகுதியாக மாறும் அளவுக்கு பல தசாப்தங்களாக ஈரானின் மிரட்டல் போக்கிற்கு நாம் பழகி போய்விட்டோம். ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கும் நட்பு பற்றிய வெற்று அறிவிப்புகளுக்கும் இடையில் நம்பகத்தன்மை இழந்துவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்ய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மரியா சக்கரோவா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரான் நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரே வழி ஈரானின் நலன்களை கருத்திற்கொள்ளும் தூதரக பேச்சுவார்த்தைதான் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானில் யுரேனியம் கையிருப்புகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஈரான் மட்டுமே செய்ய வேண்டிய விடயம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, NLI since 1982.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பொழுது எப்படி உங்களுக்கு விடிந்தது அப்படின்னு நான் இப்போ கேட்கக்கூடாது, பரவாயில்ல, நான் இப்போ வந்திருக்கிறதுனால நான் கேட்குறேன். சரியா, இந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறள் வந்து இன்னைக்கு சடுதியா காலையில் 6 மணிக்கு முழிக்கும் போது அப்படியே ஞாபகத்துக்கு வந்தது. ஏன் ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் சடுதியா அந்த ஒரு திருக்குறள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த திருக்குறள் பற்றியே இன்னைக்கு நாம பேசலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது பற்றியும் நாம இன்னைக்கு நாம தொடர்ந்து பேசலாம். அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கிறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல சொற்கள் இருக்கும்போது தங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு, இல்லாட்டி ஒருத்தருக்கு சொல்றதுக்கு நல்ல சொற்கள் எவ்வளவோ இருக்கும்போது, கூடாத சொற்கள் அல்லது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதிரியான சொற்களை நாம ஏன் சொல்லணும்? அது எப்படி எப்படியானது அப்படின்னா, கனி இருக்க காயை எடுத்து நாம சாப்பிட்றதுக்கு முற்படுறது போன்றது பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எனவே மனுஷங்களோட நாம் வந்து நல்ல சொற்களை, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சொற்களை மட்டுமே வாயிலிருந்து உதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த குறளினுடைய பொருளாக இருக்குது. அது எல்லாருக்குமான ஒரு படிப்பினை தானே. என்ன, மற்றவங்களை வந்து காயப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் ஒரு நன்மை பயக்கக்கூடிய சொல்லாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில கிருஷ்ணியுடன். பேக் டு பேக் சாங்ல வந்து தங்கமே தங்கமே பாட்டு வருது, அதுக்கப்புறமா மழை மழை பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
5: JM brand AC da
6: JM brand AC da
7: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
8: UAE natil Zoho tanadu neenda kala sevaiyai ippodu melum valupaduthi irukkirathu Dubaiyilum Abu Dhabiyilum amaikkappattulla pudhiya data centers moolam Zoho tanadu sevaigalai ingirunde valangugirathu ungal vaniga thagavalgal paadhugaappaga ul naatileye thangum
9: DESC vidhimuraigalukku utpattu arasu matrum arasu நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
10: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்கச்சா. சாரி சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
11: நிவி
10: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
0: உணர்ந்துட்டாங்க திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
12: மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama, Dubai.

நொய் அப்படிங்கிற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப பாரு நொய் நொய்னு பேசிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நொய் என்ற சொல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ழகரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நொய் நொய்னு பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நொய் நொய் என்னவா இருக்கும்? ஏதாவது தொடர் சொற்கள் ஏதாவா எதுவா எதுவுமா அது அப்படின்னு தெரியல. ஆனால் நொய் என்ற சொல் தமிழில் இருக்கு. நொய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவள் விழியின் கனிவில் இந்த உலகம் பணியும், அதில் நொய்யளவு ஐயமில்லை அப்படின்னு ஐ திரைப்படத்துக்காக பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் பாடல்ல வந்து பாடலாசிரியர் எழுதியிருக்காங்க. இதுல நொய் அளவு அப்படிங்கிறது என்ன? கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகமே இல்லை. அவளுடைய விழியின் கனிவில் இந்த உலகம் அப்படியே பணியும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான வரிகள் தான். அதுலயே நொய்யளவு அப்படின்னு பாடலாசிரியர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, நொய் அப்படிங்கிறது நுண் துகள் என்று பொருள்படுது. குறிப்பா இந்த அரிசி இல்லாட்டி மற்ற தானியங்கள் இதை வந்து நல்லா சின்னதா அப்படியே நொறுக்கும் போது அது வந்து சின்ன சின்ன துகள்களா நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நொய் அப்படின்னு சொல்றாங்க. நொய் அரிசி உப்புமா, நொய் கஞ்சி இப்படி எல்லாம் வீட்டுல போய் பேசுறத வந்து நீங்க கேட்டிருக்கலாம். இது வந்து குறு நொய் அப்படின்னு முற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் குறு நொய். அதுல இருந்துதான் அந்த நொய்ங்கிற பகுதியை வந்து எடுத்து இந்த பாட்டுல வந்து கோர்த்திருக்காரு பாடலாசிரியர். குறு நொய் அப்படிங்கிற அந்த சொல் இப்ப எப்படி பயன்படுத்தப்படுது தெரியுமா? அரிசியில தெரியுமா புடைச்சோன்ன குறுனை மிச்சப்பட்டிருக்கும். இந்த குறுனை என்ற சொல் வந்து நம்ம வீட்டுல கேட்டிருப்போம், அதுதான் குறு நொய் அப்படிங்கிறது. குறுனையா இப்போ மருவி அப்படியே பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற மாதிரியாக இருக்கிறது. எனவே நொய் அப்படிங்கிறது நுண் துகள் என்று பொருள்படுது, சரியா? சரி, இப்போ நொய் நொய்னு பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன பொருள் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு. இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்து பூக்களை சற்று ஓய்வெடுங்கள் பாட்டுதான் வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து 29 படத்துல இருந்து பொல்லாத ஆசைகள் அப்படிங்கிற பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.

பொல்லாத ஆசைகள் நெஞ்சோடு, கல்லாத கலவைகள் கண்ணோடு அப்படின்னு உமாதேவி அவர்கள் எழுதியிருக்காங்க. பாட்டு கேட்டீங்களா? அது என்ன கல்லாத கலவைகள் கண்ணோடு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, இந்த கண்கள் என்ன பாஷை பேசுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? கண்கள் வந்து கண்டிப்பா பேசும், ஆனால் கண்கள் என்ன பாஷை பேசுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கறத படிக்கிறது இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதைத்தான் அவங்க அந்த கல்லாத கலவைகள் கண்ணோடு அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். கேரளத்துல AI துறைக்காக தனி இலாக்கா ஒதுக்கி இருக்காங்க. இந்தியாவிலேயே முதன் முறையாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பமான இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம் இல்லையா, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த துறைக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இந்தியாவிலேயே முதன் முறையாக இப்படி ஒரு அமைச்சகம் ஒரு மாநிலத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 74 வயதுடைய அமைச்சர் PK குஞ்ஞாலிக்குட்டியிடம்தான் இந்த ஒரு துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக இது பார்க்கப்படுது. AI ஸ்டார்ட்அப் துறைகளில் வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்து பார்க்கப்படுறாரு. ஒரு மூத்த தலைவராக இருக்காரு. 74 வயது அவருக்கு. அவரிடம்தான் இந்த AI துறையை வந்து கேரள முதலமைச்சர் VD சதீசன் அவர்கள் வந்து கையளிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக அப்படி ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன். அடுத்து ஏதோ ஒன்று என்னை அப்படிங்கிற பாட்டு பையா திரைப்படத்திலிருந்து வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்ல இருந்து VIP படத்துல மின்னல் ஒரு கோடி பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
2: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே 6 kg தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் 6 kg நெய், தூய்மையான பசும் நெய்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
9: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார வர?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
9: அப்படிங்க.

0: காக்ரோச் ஜண்டா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் தொடங்கி 4 நாட்கள்ல 14 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் பத்தி தான் இப்ப வந்து அதிகமா பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். மெலடி சாக்லேட்டுக்கு அப்புறமா சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தோட்டமிட்டல பாட்டு கொடுக்கலாம். வணக்கம் வணக்கம். சரி, யாருமே வரல போல இருக்கு. பாட்டு வேணும் அப்படின்னா 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: என்ன
0: பேரு? ஹலோ
1: ஹலோ, கேக்குதா?
0: சொல்லுங்க.
1: அப்துல் அசீம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க. முயற்சிக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு நேரம் வந்தாச்சு இல்லையா. நான் போயிட்டு வரேன். மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இடம்பெறுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பாபநாசம் ஷாஜகான் நாளை அமைச்சராக பதவியேற்கின்றார். ஷாஜகானை அமைச்சரவையில் இணைப்பதற்கான கடிதத்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் முதலமைச்சர் விஜயிடம் கட்சியின் மாநில செயலாளர் உள்ளிட்டோர் வழங்கினர். தாவைக்காவின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் இடம்பெறுவதாக கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் நேற்று அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கட்சியின் பொதுக்குழு கூடி ஆராய்ந்து பாபராசம் ஷாஜகானை அமைச்சரவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டது.
2: இந்திய செய்திகள்.
3: எபோலா பாதிப்பு எதிரொலியாக டெல்லி விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. எபோலா பாதித்த நாடுகளில் இருந்து அல்லது அந்த நாடுகளின் வழியே இந்தியாவுக்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கான சுகாதார அறிவுறுத்தல்களை சுகாதார சேவைக்கான பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு எபோலா பாதிப்புகளோ அல்லது எபோலா பாதிப்புகளுடன் தொடர்புடைய நோயாளி அல்லது சந்தேகத்துக்குரிய நபர்களுடன் நேரடி இரத்த வழி தொடர்பு ஏற்பட்டால் அல்லது உடல் திரவத்தின் தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் அது பற்றி விமான நிலைய சுகாதார அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: 2026 மே 18 தேதி அளவில் 1 trillion ரூபாய்க்கும் அதிகமான வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் பொது சேவைகளை வலுப்படுத்துவதற்கு இந்த வரி வருமானம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்றும் அத்திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.

0: பொருளாதார நிலைத்தன்மையையும் உலகளாவிய போட்டி திறனையும் வலுப்படுத்தும் நோக்கில் துபாய் பட்டத்து இளவரசர் இந்த பொருளாதார ஊக்க திட்டத்தை அங்கீகரித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2 மாதங்களில் அமீரகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொத்த ஆதரவு தொகை 2.5 பில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது. இந்த ஊக்கத்தொகுப்பு 33 திட்டங்களை உள்ளடக்கியதாகும். அவை அடுத்த 3 முதல் 12 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா, வர்த்தகம், கல்வி மற்றும் சுங்கச் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பல்வேறு சலுகைகள் மற்றும் எளிதாக்கும் நடவடிக்கைகளும் இதன் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹசின் நக்வியை சந்தித்துள்ளார். இதற்கு முன்னர் நேற்று இந்த வாரத்தில் 2வது முறையாக மொஹ்சின் நக்வி தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டு தனது ஈரானிய இணை அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மொஹ்சின் நக்வியுடன் நடைபெற்ற சந்திப்பில் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள், ஈரான் அமெரிக்கா இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளின் நிலை, மேலும் ஒப்பந்தங்களை முன்னெடுத்து தூதரக ஆலோசனைகளை தொடரும் செயன்முறை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவாவில் நேற்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகியிருந்த நிலையில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 18 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் அல் ஃபுஜைராவில் இன்று 39 டிகிரி செல்சியஸிலும் ராஸ் அல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் முறையே 36 மற்றும் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாடா.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
4: With Raja.
3: Stay tuned.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அதுக்கு
2: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
0: Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure pannunga.
2: Ready sir.
3: Nadandathu.
4: Nadandathu.
3: Camera.
4: Nadakka povudhu.
3: Rolling.
1: Ramani Events presents Rolling Sir
5: Action.
1: 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes ah paathu enjoy pannalam. Oru cinema scene ah naanga play panni kaatuvom, adha appadi neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang ah enga irundhalum RJ Madhu naanum en team um unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சியில்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: Rock with Raja brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: Mastrovins
3: brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தொடர்பு கொள்ள மின்னஞ்சல் முகவரிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்காக அனுமதி பெற office.tncm@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். அதேபோன்று கோரிக்கை மனுக்கள் அனுப்ப cmo@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் துறைகள் சார்ந்த கடித போக்குவரத்துக்கு tncmo@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை அணுகலாம். தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பை தாவிக்கா அரசு கண்டும் காணாமல் அமைதி காப்பது ஏன் என திமுக மகளிரணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இரண்டாவது முறையாக தாவிக்கா அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்கும் வகையில் மூன்றாவதாக பாடப்பட்டிருக்கும் செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். சென்ற முறை இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதிக்கப்பட்டபோது இனி அவ்வாறு நடக்காது என்று கூறிய தாவிக்கா அரசு தற்போது கண்டும் காணாமல் அமைதி காப்பது எதனால் என அவர் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின் போது 57 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இவை இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை தரக்கூடியவை என்று அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், பிரதமரின் 5 நாடுகளை உள்ளடக்கிய பயணத்தின் போது இந்தியா அனைவரின் கவனமயமாக திகழ்ந்தது என்று கூறினார். இது வெறும் சர்வதேச ராஜதந்திர அரசியல் பயணம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை ஈட்டி தந்துள்ள பயணங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பயணத்தின் மூலம் எட்டப்பட்ட 57 முக்கிய முடிவுகள் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி உத்திகள், பொருளாதார பயணம், திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள், தற்சார்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை வடிவமைக்க இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்டின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின்

0: பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 1.1% வரை அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திட்டம் நனவாகாத கனவு என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் விமர்சித்துள்ளார். இந்த கருத்து ஹோர்முஸ் நீரிணையை மேற்பார்வை செய்யும் ஈரானிய அமைப்பின் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடல் வளைகுடா அரசியல் சூழலின் ஒரு பகுதியாக மாறும் அளவுக்கு பல தசாப்தங்களாக ஈரானின் மிரட்டல் போக்கிற்கு நாம் பழகி போய்விட்டோம். ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கும் நட்பு பற்றிய வெற்று அறிவிப்புகளுக்கும் இடையில் நம்பகத்தன்மை இழந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். ஈரான் தனது ராணுவ தொழில்துறை தளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் அமலுக்கு வந்த 6 வார போர் நிறுத்த காலத்திலேயே ஈரான் தனது சில ட்ரோன் உற்பத்திகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த 2 ஆதாரங்களை மேற்கொள்காட்டி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் ராணுவம் ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டதை விட மிகவும் வேகமாக மீள கட்டமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவுக்கிடையிலான மோதலுக்கு முடிவு காணப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் உலக பங்குச்சந்தைகள் இன்று உயர்ந்த வர்த்தகமாகின. ஆசிய பங்குச்சந்தைகளும் இன்று உயர்ந்த வர்த்தகத்தை பதிவு செய்தன. துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டன் 1% உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.2% உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலை சுட்டன் 2.3% சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இந்தியாவின் சென்செக்ஸ் 135 புள்ளிகள் சரிந்து 75,183 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 4 புள்ளிகள் சரிந்து 23,654 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அப்புறம் என்ன, 4 மணி ஆச்சு, டீ குடிச்சாச்சா? குடிக்கலையா? The evening correct with me RJ Niveda only on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. With our radio, Nama Music. And yes, welcome and very good evening. So, இன்னைக்கு வந்து டீ டே, உலக தேநீர் டீ தினம். தேநீர்னா டீ தானே, டீ தினம், டீ வச்சுக்கலாம். சி, என்னதான் வந்து இன்னைக்கு நாம வந்து காஃபி லவர்ஸா மாறி இருந்தாலும், பலரும் நம்மள டீ அப்படிங்கிறது நம்மளுடைய எளிய, அதாவது எளிய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அம்சமாக மாறினதுனே சொல்லலாம். த மொமெண்ட் நாம வந்து குழந்தையிலேருந்து அடல்ட்டாக மாறலாம், ஒரு எக்ஸ்ட்ராக மாறும்போது நாம முதல்ல நம்மளுடைய முதல் பழக்க வழக்கங்கத்தில் ஒன்றா என்ன ட்ரிங்க்னு சத்தம், அது வேற எங்கேயிருந்து வந்துச்சு, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு புது ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகுது, அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம்னு சொல்லுவாங்க. அதில் எப்பவுமே டீ தான் ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கும், அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி தான் நம்ம காஃபிக்கு மாற ஆரம்பிப்போம். பட் நம்மளுடைய இனிஷியல் டே ஸ்டேஜஸில் நாம வெளியில் எங்கேயாவது போகிறோம், சும்மா ஆஃபீஸில் போர் அடிக்குது, அல்லது கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, யார் மேலேயாவது ரொம்ப வந்து பாசம் வருது, மூட் சேஞ்ச் பண்ணும், இப்படி எவ்வளோ விஷயங்களை வந்து இந்த டீ மாற்றிருக்கேன்னு. எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் டீயும் ஒரு பிஸ்கெட்டும் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ ஹாவ் கான் த்ரூ இட். அண்ட் என்ன மாதிரியே நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பிரேக்ஃபாஸ்ட், அல்லது கையில் கொஞ்சம் காசு இல்லை, பசி ஆட்டணும், என்ன பண்ணுறது தெரில அப்படின்னும் போது ஒரு ஒரு உப்பு பிஸ்கெட்டும் ஒரு கிளாஸ் டீ முடிஞ்சிடும். அது இன்ஃபேக்ட் மூடையும் மாற்றிடும், கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட டீக்கு வந்து இந்த டேயில் வந்து ஹாப்பின்னு சொல்கிறத விட வி ஷுட் தேங்க் இட் இல்லை. ஸோ ஐம் தேங்கிங் டீ ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் குட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இந்த நேரத்தில் வந்து டீக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டு லெட்ஸ் ஹாவ் யூ ஏ அப்படின்ட்டு அப்படியே இன்றைக்கி வந்து திருஷ்யம் 3 வெளியாகியிருக்கு. மோகன்லால் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பார்க்காதவங்க பாருங்கள் படம் நம்ம ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம துபாயுடைய கிரவுன் பிரின்ஸ் இஸ் ஹைனஸ் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்கள் வந்து அடிஷ்னலாக எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் பேக்கேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஒர்த் ஆஃப் 1.5 பில்லியன். அண்ட் இது வந்து ஒரு டோட்டல் சப்போர்ட்டாக ஏற்கனவே ஓவர் த பாஸ்ட் 2 மாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, 2.5 மில்லியன் திரம்ஸாக. ஸோ அடிஷ்னலி இப்போ ஒரு 1.5 பில்லியன் திரம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ரிசைலன்ஸ் அண்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது தெரியுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 33 இனிஷியேட்டிவ்ஸ் இதன் மூலமாக இதற்கு கீழே வந்து வர இருக்கு. இந்த அடுத்து வரக்கூடிய 3 to 12 months தேவையான முழு சப்போர்ட்டுமே பண்ண இருக்கிறாரு. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்மளுடைய கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் மற்றும் சேர்மன் ஆஃப் தி எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆஃப் துபாய் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மையே. ஸோ எஸ், இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்தடுத்து இன்னும் துபாய் மற்றும் நம்மளுடைய அமீரகம் வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: So yes, back to back la rendu paattum bang bang bang appo tippattippamna rendu paattu varudhu. Stay tuned to 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. Idha nama radio, nama music.
0: Back to back
3: adutha rendu paattu

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா. பட் சேம் டைம் ஒரு விஷயம் மட்டும் கேரண்டி, ஃபார் யூ இட்ஸ் யூ, நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க முடியும், அதை தான் கொண்டு போக முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தவங்கள தான் அதிகமாக வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. அண்ட் ஏ டெவலப்மெண்ட்காக அதிகமான பணம் அந்த பக்கம் செலவு பண்ண வேண்டி இருக்கிறதுனால சம்பளத்தை குறைச்சிட்டு லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் ஏ அப்படிங்கிற முடிவை அவங்க எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எங்கெல்லாம் வந்து இந்த லே ஆஃப் நடந்திருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த லே ஆஃப் வந்து ஒரே நாளில் நடந்திருக்கு. எஸ் பாருங்களேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து மெலடி சாக்லேட்டை வந்து அறிமுகப்படுத்தி, ஸோ அதன் மூலமாக அந்த சாக்லேட்டுடைய அந்த இண்டஸ்ட்ரியுடைய பங்குச்சந்தை ஒரே நாளாக பீக்குக்கு போயிருக்கு. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸுடைய சாக்லேட்ஸ் மற்றும் அவங்க தயாரிக்கக்கூடிய பல பொருட்களுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய ரேட்டும் பயங்கரமாக இன்க்ரீஸாக இருக்குது. த ஒன் திங் சேஞ்சஸ், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பீப்புள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சும்மா கையில் அவங்க ஏதோ ஒரு வீடியோ பண்ணுறாங்க, பேக்ரவுண்டில் அவங்க அந்த ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லல, என்டோஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இட் இஸ் வித் தெம் அப்படின்னாலே போதும் அந்த ப்ராடக்ட்டுக்கான விலை எவ்வளோ கூடுதில்ல. நான் வந்து ஒரு சில ஃபேஷன்ஸ் எல்லாம் வந்து பிரேவோ போட்டு வரும்போது பார்ப்பேன், பார்த்துட்டு இது நல்லாவே இல்லையே அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை அது ஃபேஷனாக இருக்குமோ? பிகாஸ் ஹூ டஸ் தட், யார் அதை வேர் பண்ணுறா, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. சம் செலிப்ரிட்டிஸ் தே டூ சம் ஃபேஷன்ஸ் அண்ட் வி திங்க் இட் இஸ் ஃபேஷன். டே அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அவுட்ஃபிட் ஏதோ ஒரு மேட்ச் பண்ணிட்டு வருவாங்க. மைட் பி அவங்க அந்த நேரத்துக்கு ஓகே இதான் இருக்குது அப்படின்னு கூட, அந்த ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ரெண்டு காலுக்கும் ரெண்டு விதமான கலர் சாக்ஸ், ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய ஷூஸ் போட்டு வராங்கன்னு வச்சுப்போமே, மேபி மறந்து கூட போட்டு வந்திருக்கலாம், ஆனால் அது ட்ரெண்ட் ஆகிடும். அதுதான், தட் இஸ் லைஃப். ஓகே, இப்போ வந்து துப்பாக்கி திரைப்படத்துலேருந்து வரக்கூடிய பாட்டும் அடுத்து கருப்பு திரைப்படத்துலேருந்து வரக்கூடிய பாட்டும் கேளுங்க. அது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரன்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4, பர்துபாய்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: நாலு மணி 38 வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அண்ட் எஸ் வெல்கம் பேக். பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சு டீல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தனியா லைஃப் வாழ்றத ஆரம்பிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த டிராபிக் மட்டும் மாறின மாதிரி இல்லையே.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: Yes, towards Sharjah pora makkale neenga da avanama kekkano. உங்களுக்கு தான் வந்துட்டு பொறுப்புகளும் அதிகம், வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போகணுங்கிற டென்ஷனும் அதிகம். அண்ட் எஸ் நீங்கள் 8311 எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஷார்ஜாக்குள்ளே வண்டி எடுத்து போகலாம் நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா எஸ் அல்வர்கா 1லேருந்தே உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற லேன். மொய்ஸ்னா வரைக்கும் அந்த டிராஃபிக் இருக்குது. குறிப்பாக எங்கன்னா சிட்டிசன் மிருதிஸ் கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இங்கே E11 வந்தீங்க டுவர்ட் ஷார்ஜா போகிற லேனில் தேரா கிளாக் டார் சிட்டிசன் தேராலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஷார்ஜா அல்வாதா ஸ்ட்ரீட்குள்ளே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் நாதலம் ஸ்ட்ரீட் இப்போ கொஞ்சமாக டிராஃபிக்கில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நேஷனல் பெயின்ஸ் ரோடு. ஸோ இந்த ரோடெலாம் வந்து இப்போதைக்கு டிராஃபிக் பிகின் ஆகிருக்கு. அண்ட் அல்கோஸ்லேயும் லைட்டாக இப்போது மூவிங் டிராஃபிக்கில் இருக்குது. மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் பரவாயில்ல. பட் எனிவே வந்து டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: எனக்கு வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்குது. இப்போது நமக்குன்னு ஒரு கனவு, நமக்குன்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஆசை அல்லது வேறு ஒருத்தங்களுடைய கனவு நமக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சு அந்த கனவு நம்மளுடைய கனவாக நம்மளை உணர வச்சு நமக்கு அது நமக்குள்ளே அது ஒரு பேர்டனாகவும் ஒரு பொறுப்பாகவும் ஒரு கட்டாயமாகவும் மாறும்போது அது எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்குது. அண்ட் சின்ஸ் நேக்கி வந்து ஒரு டீ டேங்கனால அதை பற்றி மற்றவங்க பேசியிருப்பாங்க. நம்ம அந்த ஜாலியான விஷயத்தையும் பேசலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ்குள்ளே இருக்கணும்னு. நம்ம நண்பர்கள்கிட்டையும் சரி, நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, நம்மளுடைய ஸ்பவுஸ் அண்ட் குழந்தைங்கக்கிட்டையுமே டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா தான் அவங்க ஒரு பொறுப்புக்குள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். யாரால உட்காந்து ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸை வந்து எடுத்துக்க முடியலையோ அவங்ககிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையும் எந்த கமிட்மெண்ட்டையும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீங்கள் எடுத்துக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்திரா திரைப்படத்துலேருந்து பாட்டு வருது கேளுங்க தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
3: பச்சை தவக்கா.
4: பழபழங்க.
3: பழனி பச்சா.
4: மீனு மீனுங்க.
3: சங்கரட்டி.
4: செவத பிள்ளை.
3: கிணா வந்தா.
4: கிணக்கட்டி.
3: உடும்பு.
4: துடுப்பு.
3: மகா.
4: சுகா.
3: பார்.
4: பரங்கி.
3: எட்டுமன்.
4: குள்ளுமன்.
3: சரி.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
4: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
3: ரிலிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. Official Radio Partner 89.4 Tamil FM.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.
0: It's 4:48 and call பண்ணுங்க 800-894-0. The evening correct with me RJ Niveda. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ப்ளே பண்ணுமா? அப்போ நீங்க கால் பண்ணீங்க, நான் மனசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பாடலை நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் நிவேதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நான் அஜ்மான்ல இருந்து மைக்கேல் பேசுறேன்.
0: அஜ்மான்ல இருந்து மைக்கேல். சொல்லுங்க மைக்கேல்.
6: பிரேவ் ஊருக்கு போயிருக்காரா?
0: பிரேவ், ஆமா, ஊருக்கு போயிருக்காரு.
6: புதுசா வந்தவங்க எல்லாம் பயந்துருவாங்க, இதுல இது அது ஆயிடும் இது ஆயிடும் அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது,
0: ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க.
6: சோ அது இது ஒரு மெசேஜாவ சொல்லிடுறேன். இந்த எமராத் நம்மள வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கு. நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம எல்லாரையும் நல்ல லெவல்ல கொண்டு போயிருக்கு. சோ சூப்பரா இருக்கும்.
0: தேங்க்யூ மைக்கேல், தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
6: நல்ல பாட்டு, நல்ல கான்ஃபிடன்ஸா பாட்டு,
0: கான்ஃபிடன்ஸா ஒரு பாட்டு. அப்படி ஒரு பாட்டு தேடுவோமா?
6: எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த டைம்ல ஈவினிங்ல ஒரு காபி வித் ஏதாவது.
0: காபி வித் இல்லங்க, டீ டேல டீ குடிக்க சொல்லுங்க.
6: நிவேதா, காபி வித் நிவேதா னு வெச்சீங்க.
0: இல்லங்க, டீ குடிக்கணும்.
6: சரி, ஓகே, டீ.
0: ஓகே ஓகே, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. ரொம்ப நன்றி, நீங்க தூள் கிளப்பிடுவோம், கவலையே படாதீங்க. மைக்கேல் ரொம்ப ஃபுல் பாசிட்டிவிட்டியோட உள்ள வந்திருக்காரு. அவர் மாதிரியே யாராவது பாசிட்டிவிட்டியோட உள்ள வரீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க? உங்க பேர் நியாஸா? அஜ்மா நியாஸ். உங்க ஐயோ, ஆடியோ வால்யூம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆடியோ கிளியரா இல்ல? ஆமாங்க. என்ன பண்ணீங்க? ஹலோ, ஒண்ணுமே பண்ணாம இப்ப ஓகேவான்னு கேக்குறதா நம்ம வழக்கம். அதான் கேட்டேன் நான், ஏதாவது பண்ணீங்களா? கொஞ்சம் சத்தமா பேசிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
7: எனக்கு வந்து ஒரு அம்மா சாங்
0: போடுங்களேன்.
7: அம்மா சாங் போடுங்களேன்.
0: அம்மா சாங் போடுவா? வாரிசு படத்துல இருக்க அம்மா சாங் போடுவா? ராம் படத்துல இருந்து ஒரு அம்மா பாட்டு போடுவோமா? நீங்க சொல்லணும், நானா போடக்கூடாதுல்ல? நானா எப்படி போட முடியும்? பாட்டு வருது.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
8: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின் வாரியத்தில் ஊழியர் பற்றாக்குறை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மின்துறையில் சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய உள்ளன. சோலார் பேனல் கொள்முதல் விவகாரத்தில் விதிமுறை மீறல் நடந்துள்ளது. தவறு செய்தவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டாலும் நடவடிக்கை மேற்கொள்ள பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு அவரது நினைவிடத்துக்கு சென்று மலரஞ்சலி செலுத்திய அவரது மகனும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி, அப்பா, நீங்கள் கனவு கண்ட திறமையான, வளமான, வலிமையான இந்தியாவை உருவாக்கும் பொறுப்பை நான் முழுமையாக எனது தோள்களில் சுமப்பேன் என்று தெரிவித்துள்ளார். உங்கள் போதனைகள், உங்கள் விழுமியங்கள், உங்கள் நினைவுகள் எப்போதும் என்னுடன் நிலைத்திருக்கும் என ராகுல்காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நவீன இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமைப்பதில் ராஜீவ்காந்தி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை அளித்துள்ளார் என்று கூறியுள்ளார். இளம் இந்தியாவின் ஆற்றலை முழுமையாக நம்பிய அவர் வாக்களிக்கும் வயதை 21 இருந்து 18 குறைத்தார். கிராம அளவில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அதிகாரம் அளித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளில் அஞ்சலிகள் என்று தெரிவித்துள்ளார். பொதுநலவாய கற்றல் பேரவையின் 43வது நிர்வாக சபை அமர்வு 2026 கலந்து கொள்வதற்காக பிரிட்டனின் லண்டனுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய பிரிட்டன் வெளிவிவகார செயலாளர் இவெட் கூப்பரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இதன்போது தித்துவா சூறாவளியினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் பின்னர் மீள்கட்டுமான மற்றும் மீட்சிப் பணிகளுக்காக பிரிட்டன் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு பிரிட்டன் வழங்கி வரும் பங்களிப்பையும் பிரதமர் இதன்போது பாராட்டினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடினர். ஈரானுடன் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பரந்த பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பாக வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக கத்தார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய

0: தாக்குதல்களையும் ஜெர்மனி கண்டித்துள்ளது. ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மர்ஸ், அமீரக துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியானுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகள் மற்றும் பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த சந்திப்பில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. லீவாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 18 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் அல்ஃபுஜீராவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கீமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் முறையே 36 மற்றும் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
2: मुझे कैसे बोलेगा तुमने?
3: Rolex. Rolex.
4: Sir! Just sir!
5: इधर वाला best entertainment और FM काटर वड़के lifetime settlement ला.

0: சோ அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. இட்ஸ் 5:11 ஆன் தி கிளாக் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா ஆன் லியோ 89.4 தமிழ் எஃப்எம். எப்பவுமே வந்து எனக்கு 5 மணி ஆனா 2-3 கால்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த கால்ஸ் எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு நம்ம 4:50 சாங் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. சோ அதை மனசுல வச்சுட்டு இப்பயும் கால் பண்ணா நிவேதா ஏதாவது சாங் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க. நம்ம நினைப்போம் ஏதோ டாபிக் புரிஞ்சிருச்சு போல இருக்கு, ஏதோ அவசரம் போல இருக்கு, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு அப்படின்னு அந்த கால் அட்டன் பண்ணுவோம். அப்போ பாட்டு என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, பாட்டு வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கால் பண்ணீங்கன்னா பாட்டு கிடைக்காது. ஸோ பாட்டு கேட்கறதுக்காக கால் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பாட்டுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ட் எஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக்குள்ளே பேசலாம்னு யோசிக்கும் போது எஸ் நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. இந்த டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, இந்த டீ குடிக்கிற பழக்கங்கிறது எந்த ஏஜில் உங்களுக்கு வந்துச்சு? வீட்டில் டீ காஃபி குடிக்கிற பழக்கங்கள் ரொம்ப ரேராக தான் இருந்திருக்கும். ஆனால் டீ ஹேபிட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வென் நம்ம நம்மன்னு வேலை பார்க்க போகும்போது நமக்குன்னு ஒரு சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அப்படி தான் இனிஷியலி கண்டிப்பாக அந்த டீ ஹேபிட் ஒரு ஹேபிட்டாகவே இருந்திருக்காது. பட் தென் அது உங்களுடைய ஒரு டெய்லி ரொட்டீனில் ஒரு விஷயமாக மாறியிருக்கும். எனக்கு வந்து அந்த டீ குடிக்கலன்னா ஏதோ ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ காலையில் வந்து வேலைக்குன்னு போய் ஒரு பஞ்சன் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி எப்போ ஆகும்னு காத்திருந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு லைக் கூட இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்லேயே என்ன தான் டீ காஃபி ப்ரொவைட் பண்ணாலும் வெளில கூட்டிகிட்டு போய் அந்த முக்கு கடையில் ஒரு டீ குடிக்கணுங்கிறது வந்து அது ஒரு தனி ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மைண்டுக்கு ஏதோ ஒரு ரிஃப்ரெஷிங் ஒரு ஃபீல் கொடுக்கும். நாட் ஃபார் த டேஸ்ட், நத்திங். அந்த டீயில் என்ன கிடைக்குது, அந்த டீயில் நமக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா, இதெல்லாமே செகண்டரி தான். வி ஹாவ் சம்திங், வீல் கோ அவுட், அங்கே போய் நிற்போம், டீ குடிப்போனாலும் வண்டி போகிறத பார்ப்போம். இது இங்கே எப்படின்னு எனக்கு தெரில, பட் ஊரில் தான் அந்த போய் டீ குடிக்கிற ஹேபிட்லாம் எனக்கு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப், இப்போ டீ காஃபி எதுவும் நான் குடிக்கிறது இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஹேபிட் எந்த வயசில் எப்போது வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அமீரகம் வந்த பிறகா, வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகா, ஊர்லேருந்தே அந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்கா? ஹலோ வணக்கம், கேட்குதுங்களா? ஹலோ கட்டா அழைச்சு. சரி எனவே யோசிச்சு வைங்க, நான் வந்து பேசுகிறேன். இந்த ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: ஐயோ ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துக்கிறான், நீங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கு. இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசுமை.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
7: Offer valid till 31st May.
1: அன்னதங்கம் Golden Diamonds, a division of Altavasal Group.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, Jet or Dashing Car, வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஒரு நாளைக்கு
2: போட்டேன்னா
1: ஒரு வழி ஆயிரும் போல இருக்கே. அப்படி நீங்க ஊருக்கே போங்க அப்படி சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஜோதி. ஸோ எஸ், டீ பழக்கம் வந்து நம்ம வந்து அந்த பழக்கத்தை பழக்கிட்டோம், அதை விட முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, மிட் நைட்ல எங்கேயாவது வெளில போனா டீ குடிப்போமா அப்படின்னு கேட்பாரு. ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். குட் ஈவினிங். உங்க பெயர்? ஆஷாக்கு எப்போ டீ பழக்கம் தொடங்கிச்சு?
3: ஒரு
1: மாதிரி கையெல்லாம் நடுங்குது,
3: கிடைக்காது.
1: எனக்குள்ள வருது என்னன்னா, நான் கொஞ்ச காலமாக காஃபி காஃபி காஃபி அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் கட் அண்ட் காஃபி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் தென் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்டர்னேட் தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ரெகுலர் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி, ரெகுலர் பாலுக்கு பதிலாக வந்து ஓட் மில்க் அப்படி நான் வந்து ஆல்டர்னேட் தேடி, இப்போ அந்த ஆல்டர்னேட்டுக்கு அடிக்ட் ஆகி டெய்லி அந்த காஃபி இல்லைனா எனக்கு வந்து அந்த நாளே தொடங்க மாட்டேங்குது. சம்திங் ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் அடிக்டிவ்.
4: The Evening Correct, presented by VNCT Global. Chennai, Coimbatore and Madurai locations la verum 1200 dirham CMI la irundhu villa vaangalam. Meet the team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Nekana, 91 podu.
6: Enadhu?
5: 90s not out.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
1: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். நாட்டில் ஜோஹோ தனது நீண்டகால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
3: DESA விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் இல்லமா?
5: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லி மா? புரோட்டீன்
5: ரிலாக்ஸ்டா கண்ணா. ID புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
4: என்னது?
6: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ID ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அட இருங்கங்க இருங்கங்க, நான் வந்துட்டேங்க, நான் வந்து மேலே வந்துட்டேன். 5:45. வெல்கம் பேக் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த ஒரு மூமெண்ட்ஸில் நீங்கள் வந்து டீ கடிக்கிட்டானீங்க அப்படிங்கிறத பேச ஸ்டார்ட் பண்ணி இப்போ. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கங்க, உங்கள் பேர்?
2: என் பேர் இஸ்மாயில் அருண்.
1: இஸ்மாயிலா அருணா?
2: ரெண்டு பேர் இருக்கிறோம், அதனால தான் ரெண்டு பேர்.
1: ரெண்டு பேர். ஹலோ இஸ்மாயில், ஹலோ அருண்.
2: சின்ன
1: 10 வயசு குழந்தையா இருக்கும் போதே?
2: ஆமா.
1: அண்ணில இன்னைக்கு வரைக்கும் டீ தான்.
3: அப்கிரேட் ஆகுங்க.
1: ஸோ எஸ் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, டுவர்ட் ஷார்ஜா போகிறலே E311 முகமது பின் சாயத் ரோடில் வந்து உங்களுக்கு சிட்டிசன்டர் மிர்தீப் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, அல்வர் கவான் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, மொய்ஸ்லா வந்துலேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் பயங்கரமான டிராஃபிக்கில் இருக்குது. நாதலம் ரோட் ரோட்லேயும் ஃபெஸ்டிவல் சிட்டி கிட்ட, அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசல்கோர் ஏரியா அண்ட் E11 அலித்யாத் ரோடில் திட்டு சிட்டிசன்டர் தேரா அண்ட் கிளாக் டவர் கிட்ட இருந்தே உங்களுக்கு சரியான டிராஃபிக் இருக்குது, அது போக அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் இந்த ரெண்டு ஏரியா, அது போக நாதல்லமர நேஷனல் பெயின்ஸ் அண்ட் எஸ் ராசல்கோ, ஸோ இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் கடுமையாக இருக்குது. மற்ற இடங்கள் ஏதாவது அன்யூஷுவல் டிராஃபிக் அண்ட் ரோட் க்ளோஷர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 800-8940 சொல்ல மறந்துடாதீங்க.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
1: ஓகே, உங்களுக்கும் டீ கதைகள் இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு கால் பண்ணுங்கள் 800-8940. ஜோ திரைப்படத்தில் இருந்து வரக்கூடிய பாடலை கேட்டு பிறகு சந்திக்கலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Chillax song of the hour.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: Big news from the UAE lottery. 5 million dirhams in vechiyalara arivichaachu. Congratulations Brandon from South Africa. Avarudaiya vaalkaiya indha maabirum vetri maathi amichiduchu. Ovvoru budhan matrum sani kilamigal iravu 9:30 maniki lucky day live draw paakala. Appuram neenga innum ye wait pandringa. Adutha vechiyalar neengala kuda irukalam.
7: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
8: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading Genuine Parts Center for Japanese Cars.
2: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் ஷாஜகான் நாளை அமைச்சராக பதவியேற்கின்றார். ஷாஜகானை அமைச்சரவையில் இணைப்பதற்கான கடிதத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் முதலமைச்சர் விஜயிடம் கட்சியின் மாநில செயலாளர் உள்ளிட்டோர் வழங்கினர். தாவிகாவின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையில் இடம்பெறுவதாக கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் நேற்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கட்சியின் பொதுக்குழு கூடி ஆராய்ந்து பாபநாசம் ஷாஜகானை அமைச்சரவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு ஜாமீனை ரத்து செய்த உயர்நீதிமன்ற ஆணைக்கு விதித்த தடை உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் மற்றும் பொருளாதார சூழலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை டெல்லியில் உள்ள சேமா தீர்த்தத்தில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து மத்திய மந்திரிகளையும் டெல்லியிலேயே தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பியதும் நடத்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய மந்திரிகள், தனி பொறுப்பு வகிக்கும் இணை மந்திரிகள் மற்றும் பிற இணை மந்திரிகளும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து நிலவும் போர் பதற்றம், அதனால் இந்தியாவில் ஏற்படும் பொருளாதார தாக்கம் தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த மாதத்திற்குள் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயற்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக உலக அளவில் முன்னணி வணிக இணையதளமான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு அது மேலும் குறைவடையக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. விற்பனை விலை 354 இலங்கை ரூபாயை கடந்துள்ளதுடன் கொள்வனவு விலை 342 ரூபாய் 63% பதிவாகியுள்ளது. இது கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 2 தேதிக்கு பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் பதிவு செய்த மிக குறைந்த மதிப்பாகும்.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய அமெரிக்க முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திரத்துக்கும் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இடையிலான எல்லைக் கோட்டில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அதிக நேரம், ஆற்றல் மற்றும் உயிர்கள் சேமிக்கப்படும் என்றும் அது மிக விரைவாகவோ அல்லது சில நாட்களிலோ நடக்கக்கூடும் என்றும் டிரம்ப் கூறினார். எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும், அது முழுமையான 100% நல்ல பதில்களாக இருக்க வேண்டும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார்.

0: சென்ற பல பெரிய சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவித்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து இந்த சரிவு பதிவாகியுள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தின அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
6: தூக்கு தரணும் அடாவடி, தூக்கு தரணும் அளப்பற, தூக்கு தரணும் தடாலடி, தூக்கு தரணும் கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Very good evening. 6:11 on the clock. Now it's VN City time. VN City Global and Top Bankers jointly presents Biggest Affordable Villas and Home Loan Mela 2026 at Sharjah. Yes, this time it's for Sharjah. Sharjah makale ungalukagave Top Bankers oda inaindhu affordable homes unga kannu munadi unga kitte kondu kudukka poranga. 2 BHK 1280 EMI la, 3 BHK 1580 EMI la first time fully furnished homes a kudukka poranga. And yes, in the villas பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் villa book பண்றதுக்காகவும் நீங்க என்ன பண்ணுனா இந்த சண்டே VN City team-ஐ மீட் பண்றதுக்கு 4 Point Sheraton Hotel King Faisal Road Sharjah visit பண்ணுங்க with an appointment. Appointment கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. Yes, very good evening Prabha, how are you?
2: I'm very good, how are you? Very
1: good, welcome. Yes. And this time for Sharjah.
2: Obviously, one very week before they tell you about it. Come on, come on, come on. We
1: know that it's one hour.
2: Exactly, we have to stay in Thursday interview.
1: Yes, yes, yes.
2: And Dubai led 2 weeks, even successful complete. Pani. This is the... It's a very important event at Sharjah. After long back அப்புறம் ஐ திங்க் ஜனவரியில் நாங்கள் பண்ண ஈவெண்ட்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய ஈவெண்ட் ஷார்ஜாவில் பிளான் பண்ணியிருக்கோம். 4 Point ஷெரட்டன் ஹோட்டலில் அண்ட் எல்லாருக்குமே தெரியும் கிங் ஃபைசல் ரோட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட்டான ஒரு பிளேஸ் தான் 4 Point ஷெரட்டன் ஹோட்டல். இந்த வாரம் என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற அந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸோட சேர்த்து பேங்கர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். டாப் லீடிங் பேங்கர்ஸ் இந்த வாரம் உங்களோட ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ அதோட சேர்த்து உங்களுக்கு அண்ட் ஆக்சிஸ் பேங்க் அவங்களோட ஏபிஎஃப்ஓ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நாங்கள் இந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாடா கேபிட்டல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லீஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ஹோம் லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா த பெஸ்ட்டு திங் உங்களுக்கு த இம்பார்ட்டன்ட் திங் பேங்க் ஆஃப் பரோடா துபாய் அப்படின்றவங்களும் அந்த பேங்கர்ஸும் உங்களோட சேர்ந்து ஒரு பெரிய ஆஃபரோட பெரிய பெனிஃபிட்ஸோட ஒரு பிக்கஸ்ட் ஹோம் லோன் ஆஃபரோட வில்லாஸ் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாம ஹோம் லோன்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் ஏன்னா இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. யூன் பிலீவ் இந்தியாவில் இன்னைக்கு வந்து 7.3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே ஹோம் லோன் ஆஃபர் பண்றாங்க. விச் இஸ் இந்தியாலே திஸ் இஸ் ஆஃப்டர் லீஸ்ட் ஆஃப்டர் லீஸ்ட் 7.6 வந்துச்சு, அப்புறம் 7.5 வந்துச்சு, இப்போ 7.3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஹோம் லோன் ஆஃபர் பண்ண போறாங்க. இந்த ஹோம் லோன் ஆஃபரோட சென்னை ECR நாங்க லான்ச் பண்ணியிருந்த அந்த ஹோம்ஸ் ப்ராஜெக்ட் விச் இஸ் எல்லாருக்குமே தெரியும் பீச் பிலவார்ட் ஹோம்ஸ் சொல்லிட்டு 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட சென்னை ECR-லையும் 75 lakhs சென்னை OMR-லையும் நாங்கள் கொடுத்துருந்த அந்த 2-bedroom ஹோம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா ஷார்ஜாலேருந்து நீங்கள் லாஸ்ட் 2 weeks துபாய் உங்களால் வர முடியல, இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் இந்த ஒரு லாஸ்ட் ஈவெண்ட் ஈ தி ஸ்பெஷல் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட ஷார்ஜாலே நம்ம பண்ண போகிறோம். விச் இஸ் கிங் ஃபைசல் ரோட்ல இருக்கக்கூடிய 4 Point ஷெரட்டன் ஹோட்டல்ல அண்ட் சொன்ன மாதிரி அஃபோர்டபுளா வில்லா பாக்குறவங்க மந்த்லி எனக்கு ஒரு 1500 dirhams இஎம்ஐ கட்ட முடியும், இல்ல 1200 dirhams இஎம்ஐ கட்ட முடியும் இருக்கவங்க கம்மியான பட்ஜெட்ல அஃபோர்டபுள் பிரைசஸ்ல நீங்க வில்லா வாங்குறதுக்கு இந்த ஷார்ஜா ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயுமே இந்த ஒரு அஃபோர்டபுள் வில்லா ஹோம்ஸ் நம்ம கொடுக்க போறோம் இந்த வாரம் ஷார்ஜால. சோ நீங்க ஷார்ஜால எனி பார்ட் ஆஃப் ஷார்ஜா இல்ல அஜ்மான் இல்ல உமல் கோயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டை சண்டே
1: 3-1-1-1. I repeat 0-5-4-7-6-7-3-1-1-1.
3: Back to back.

0: 6:21 வெல்கம் பேக். எஸ் வீன் சிட்டி டீம் ஷார்ஜா மக்களை பாக்குறதுக்காக ஷார்ஜாக்கு வர இருக்கிறாங்க. அஃபோர்டபிள் Villas and Home Loan Mela 2026 at Sharjah, VNCT Global மற்றும் டாப் பேங்கர்ஸ் இணைந்து இந்த ஆஃபர் உங்களுக்காக கொடுக்குறாங்க. இதன் மூலமாக நீங்க உங்களுடைய சொந்த வில்லாவை உங்க பட்ஜெட்ல வாங்க போறீங்க. So all you have to do is meet VNCT team this Sunday 24th of March, 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. So appointment கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. Yes, welcome back. And Prabha, in the loan பத்தி சொல்லுங்க. So how இந்த லோன் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது?
1: கண்டிப்பா இந்த லோன் மேல எப்பயுமே நம்ம வந்து எவ்ரி குவார்டர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்றதுதான். அண்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலா பேங்கர்ஸை இன்வைட் பண்ணி கிளைண்ட்டுக்கும் பேங்கர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணுமோ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுதான். அதுவும் குறிப்பா இப்போ வந்து இந்த மாதிரியான கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது 7.3, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ. 7.3 to 7.5 ஹோம் லோன் கிடைக்கிறது இந்தியாவில், பிகாஸ் ஏன்னா 9.2 இருந்துச்சு, அப்புறம் 8.5, தென் 8, இப்போ வந்து இன்னும் கம்மியாயிட்டு இந்த ஈவெண்ட்டை நீங்க அட்டன் பண்ணணும், இந்த லோன் மேலாவ நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் இட் அண்ட் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் 90% ஹோம் லோன் வரைக்கும் பண்ணி கொடுத்து ஹோம் லோன்ல இருக்க உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணி பேங்கர்ஸ் உங்களுக்கு ஸ்பாட்லேயே லோன் எலிஜிபிள் ஒர்க் பண்ணி தர போறாங்க இந்த அஃபோர்டபுள் வில்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அண்ட் இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி நான் தெரிஞ்சுக்கணும், நான் எனக்கு வந்து எவ்வளவு லோன் நான் வந்து எனக்கு எலிஜிபிள் வரும், எனக்கு ஸ்பாட்லேயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கு, இதுக்கு எனக்கு எவ்வளவு லோன் எலிஜிபிள், இல்ல என்னோட சாலரிக்கு நான் எவ்வளவு தூரம் எலிஜிபிள், எனக்கு லோன் கிடைக்கும், இந்த மாதிரியான டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் டோன்ட் வரி, கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த ஈவெண்ட்க்கு வாங்க. நீங்க வில்லா வாங்குறது செகண்டரி, வில்லா நீங்க வாங்கணும்ன்ற நெசிட்டி இருக்காது. ஏன்னா ஹோம் லோன் மேல வரவங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்க லோனை தெரிஞ்சுக்கணும், எலிஜிபிலிட்டி ஒர்க் பண்ணிக்கணும், ஃபியூச்சர்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஹோம் லோன் மேலாவே நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ அந்த வகையில் சார்ஜால இருக்க நீங்க ஒரு ஹோம் லோன் பத்தின புரிதல் உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க அண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பேங்கர்ஸை மீட் பண்ணுங்க இந்த ஈவெண்ட்ல. அண்ட் அவங்க உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை ஸ்பாட்லேயே ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அதோட சேர்த்து உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கம்ஃபர்டபுளா இன்வெஸ்ட் பண்றான்ற கைடன்ஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் என்னது இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம எப்படி இந்த துபாயில நம்ம அஃபோர்டபுளா ஓஎம்ஆர் இசிஆர் சென்னை மதுரை எல்லா இடத்துலயும் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து 65 lakhs 75 lakhs 79 lakhsல ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோமோ அதே ப்ராப்பர்ட்டிஸை நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். குறிப்பா இதுல ஹைலைட்டட் ஆன ஒரு லொகேஷன் சென்னை இசிஆர் ECR-ல 79 lakhsல பீச் புலவார்ட் ஹோம்ஸ் which is 79 lakh all inclusive-ல நீங்க வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
0: வாவ், சோ எஸ் மிஸ் பண்ணிராதீங்க, ஷார்ஜா மக்களே டீமை மீட் பண்ணுங்க இந்த சண்டே 24 மே, 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல், கிங் ஃபைசல் ரோட், ஷார்ஜால. அப்பாயின்ட்மென்ட் கான நம்பர் 0547673111. ஐ ரிபீட் 0547673111.
2: டேய் அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். இன்னும்
0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
4: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: VNCT Global and Top Bankers jointly presents Biggest Affordable Villa and Home Loan Mela 2026 at Sharjah. Namma Sharjah la VNCT Global Top Bankers sende Chennai ECR Kovalam la, Chennai OMR Kelambakkam la, Coimbatore and Madurai locations la 2BHK 1200 EMI la, 3BHK 1500 EMI la first time fully furnished homes kudukka poranga. Aduvum 15 years free maintenance, 15 years rental support oda.
7: Innum special ah 15 months home loan EMI also free. Meet VNCT team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. Call 054-767-3111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான price and EMI. உடனே வாங்குங்க.
8: ஹாரி ஹாரி ஹாரி
9: ஹாரி ஹாரி இல்ல புஹாரி. The OG Authentic Buhari Restaurant, May 22nd evening 4:30 PM க்கு Burjman Metro Station Exit 4 ல ஓபன் பண்றாங்க. Indian film producer and Chancellor of Wales University Dr. Aishri K. Ganesh அவர்கள் இனாகுரேட் பண்ண வராரு.
10: 24 hours restaurant, world famous chicken 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 years of legacy இப்ப UAE ல வந்தாச்சு. Original chicken 65, authentic mutton biryani and flaky madras parottas னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். Visit Buhari Restaurant near Burjman Metro Station Exit 4 Bar Dubai.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்.
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
11: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
12: எது? மதுவா?
11: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
12: பாடுவாங்களே.
11: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
12: Damn it.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
12: அப்படிங்க.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அடுத்த அஃபோர்டபிள் வில்லாஸ் வந்து ஈசிஆர் பக்கத்துலயும் இருக்குங்கிறத ஏற்கனவே பேசியிருக்கோம்.
3: கண்டிப்பா
2: அப்படி ஈசிஆர் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய
3: ஹை டிமாண்டட் அண்ட் ஹைலி நீடட் ஒன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆனா ஈசிஆர்ல லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆவே எல்லா வில்லாஸுமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.2 crore 1.5 crore அப்படியே ஆரம்பிச்சு பிரைஸ் வந்து 2 crore 2.4 crore வரைக்கும் போயிடுச்சு. அந்த டைம்ல இப்போ அஃபோர்டபுளா வந்துட்டு ஒரு 79 lakhs இஸ் அபவுட் 1 bedroom கஸ்டமைஸ்டு 2 bedroom அந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபர்ல ஸ்பெசிபிக்கா கஸ்டமைசபிள் வில்லாஸ் யூனிட்ஸா ஹோம்ஸா நம்ம வந்துட்டு இந்த வாரம் நம்ம ஷார்ஜாலையும் கொடுக்க போறோம். அண்ட் இந்த வீக்கோட இந்த ஆஃபர்ஸ் ஈவெண்ட்ஸ் பி க்ளோஸ்ட் அண்ட் இந்த மந்தோட லாஸ்ட் ஈவெண்டே நீங்க வச்சுக்கலாம். அண்ட் நான் கப்பல் ஆஃப் வீக்ஸா துபாயில் அதை கேட்டிருந்தேன் பட் ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஈவெண்ட் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பார்க்கணும் நானும் உங்களுக்கும் ஐடியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா சென்னை ஈசிஆர் கோவலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராமினென்டான ஃபேமஸான டெஸ்டினேஷன். அங்கதான் கோவலம் ஆன் த மெயின் ரோட்லயே நம்ம இந்த 2 bedroom ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டுக்கு பீச் புலவார்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி நிறைய வில்லாஸ் உங்களுக்கு வந்துருக்கு. அண்ட் அதே கம்யூனிட்டியில் தான் இந்த ஹோம்ஸையும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் ஷேராக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு யூனிட்டாக ரெண்டல் சப்போர்ட்டோட 79 lakhs ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குற ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் பீச் புலவார்ட் ஹோம்ஸ். ஸோ சென்னை ஈசிஆரில் மட்டும் இல்லைங்க, சென்னையில் ஓஎம்ஆர்லேயும் இந்த மாதிரி நம்ம ஹோம்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இண்டிவிஜுவல் வில்லாவே மதுரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான வில்லாஸ் உங்களுக்கு just 45 lakhs la irundhu 55 lakh la 2 bedroom 3 bedroom e ungalukku kedaikka podu. Idhe idu neenga vandu Coimbatore layum paakuringa appadina 75 lakhs la irundhu 85 lakh la neenga 2 bedroom and 3 bedroom e neenga Coimbatore layum super ah standing ah neenga vaanga mudiyum. Ellame affordable homes dhaan. As na sonna mari indha homes oda seithu ungalukku home loan ume seithu nama kudukka porom. And indha home loan la 7.3 la irundhu 7.5 rate of interest la endha vidhamana processing fee legal fee and idella illama unga loan ah process pandradhukana best offer ஒரு பேங்க்ல ரெண்டு பேங்க்லங்க டாப் 5 பேங்கர்ஸ் உங்களுக்கு ஸ்பாட்லேயே கொடுக்க போறாங்க. அவங்களோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி அண்ட் டிஸ்கஷன் பண்ணி ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கான ஒரு ஒரு பெஸ்ட் டைம் ஆன் திஸ் ஈவெண்ட்டில் உங்களுக்காண்டி அவைலபிள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் இந்த வாரம் சண்டே ஷார்ஜாவில் நடக்க போகிற இந்த ஈவெண்ட் வழக்கமாக நோவா பார்க் ஹோட்டலில் நடக்கும். பட் எல்லாருக்குமே தெரியும் நோவா பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிங் ஃபைசல் ரோட்டில் தான் 4 point ஷெரட்டன் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. அந்த 4 point ஷெரட்டன் ஹோட்டலில் தான் இந்த ஈவெண்ட் கிராண்டியராக ஸ்பேஷியஸாக நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. ஸோ பேங்கரையும் மீட் பண்ணலாம், விஎன்சிடி டீமையும் மீட் பண்ணலாம். ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து லோன் பற்றின கிளாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின கிளாரிட்டி ரெண்டையுமே எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம்.
2: ஷார்ஜா மக்களே, ஷார்ஜால இருந்தபடி அஃபோர்டபிள் ஹோம்ஸ் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வில்லாவ புக் பண்ண போறீங்க. So meet VNCD team this Sunday 24th of May, 4 point Sheraton Hotel King Faisal Road, Sharja, with an appointment. Appointment kana number 0547673111. I repeat 0547673111.
4: The Evening Karak, presented by VNCT Global. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொகேஷன்ஸ்ல வெறும் 1200 dirham CMA இலிருந்து வில்லா வாங்கலாம். மீட் தி டீம் ஆன் சண்டே 24th மே அட் 4 point ஷெரட்டன் ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
1: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: VNCT Global and Top Bankers jointly presents biggest affordable villa and home loan mela 2026 at Sharjah. Namma Sharjah la VNCT Global top bankers sende Chennai ECR Kovalam la, Chennai OMR Kelambakkam la, Coimbatore and Madurai locations la 2BHK 1200 EMI la, 3BHK 1500 EMI la first time fully furnished homes kudukka poranga. Aduvum 15 years free maintenance, 15 years rental support oda.
4: Innum special ah 15 months home loan EMI also free. Meet VNCT team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. Call 054-767-3111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான பிரைஸ் நியமை. உடனே வாங்குங்க.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back, Queen City Global and Top Bankers. இணைந்து வழங்கக்கூடிய உங்களுக்காக பிக்கெஸ்ட் அஃபோர்டபிள் வில்லா அண்ட் ஹோம் லோன் மேலா 2026 அட் ஷார்ஜா. ஸோ ஷார்ஜா மக்களுக்காகவே இந்த முறை எக்ஸ்க்ளூசிவான இந்த ஈவெண்ட் காத்துட்டு இருக்கு. 2 BHK 1280 EMI, 3 BHK 1580 EMI. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஷார்ஜா மக்கள் அஃபோர்டபிள் வில்லாஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. இந்த சண்டே 24th of May 4 ஷெரட்டன் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட் ஷார்ஜால நடக்க இருக்கு. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. So let's welcome back Prabha. நீங்க வந்து affordable homes பத்தி villas பத்தி சொல்லும்போது we talked about ECR.
2: Yes.
1: மத்த லொகேஷன்ஸ்லயும் இதே மாதிரி அஃபோர்டபிள் வில்லாஸ் இருக்கா?
2: கண்டிப்பா. அண்ட் இப்போ ரீசெண்டா நம்ம OMR-ல இந்த மாதிரி லான்ச் பண்ணிருக்கோம். கேலம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா 2 bedroom உங்களுக்கு 75 lakh ரூபீஸ்லயே 1200 dirhams EMI-லயே வித் ரெண்டல் சப்போர்ட் ஆஃபர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தோட இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில பாக்குறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய பேர் கோயம்புத்தூர் மதுரையில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்குமே இந்த ஸ்பெஷல் பெனிஃபிட் ஆஃபர் ஸ்கீம்ஸ்ல நம்ம இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அண்ட் இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே பிளான் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ இஎம்ஐ வரும், எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லொகேஷன்ல கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்கலாம். ஏன்னா உங்களோட இஎம்ஐ 1200 dirhams ஆரம்பிச்சு 1500 dirhams வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரைஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். நிறைய பேருக்கு இருக்க சந்தேகங்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறத ஹோம் லோன்ல தான் அதிகமான சந்தேகங்கள் இருக்கு. அதுலயும் ஹோம் லோன் வாங்கினவங்களுக்கு வாங்கினதுக்கு பிறகுதான் ஆஃப்டர் டேக்கிங் த ஹோம் லோன் வள்ளி தே ஹேவ் அ லாட் ஆஃப் டவுட்ஸ். அண்ட் எப்படின்னா, நம்ம நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா வாங்கிட்டனும், எனக்கு லோன் வந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு இது எப்பதான் முடியும்னே தெரியல, அண்ட் நான் வந்து வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்கணுமா, இல்லாட்டி நான் எடுத்த ப்ராசஸ் கரெக்டா, ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் எனக்கு இருக்கா இல்லையா, என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா தான் போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி பல விதமான டவுட்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் டேக்கிங் த ஹோம் லோன்லி இஸ் கமிங். ஹோம் லோன் மேல ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இதுவும் கூட. நீங்க ஆடி லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ், உங்களோட கிளாரிஃபிகேஷன், உங்களோட இன்புட்ஸ், உங்களோட எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நீங்க வந்து நேர்ல வந்து பர்சனலா 1-to-1 டிஸ்கஸ் பண்ணி பேங்கரோட இன்ட்ராக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்ரலாக மித்த இடத்துல வாங்கியிருக்கவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எனக்கு ஹேண்டிங்கோ டிலே ஆகிட்டே இருக்கு, பட் ஆனால் நான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கேன், 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ப்ராப்பர்ட்டி வரவே இல்லைங்க, நான் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு, ரேரால எனக்கு ஏதாவது ரெமெடிஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பெங்களூர்ல ஈவன் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு டெலிவரியே கிடைக்காம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. அதுலேயும் நிறைய பேர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் கேட்குறவங்க இருக்காங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன் திங், சார் எனக்கு வந்து கோவிட்க்கு அப்புறமே எனக்கு இப்போ ரீசன்ட் டைம்லேயே சரி இந்த வார்ஸ் வெயிட்ல எனக்கு சேலரி வந்து முன்ன பின்ன இருக்கு, ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு, என்னோட இன்கம் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு, பட் எனக்கு வந்துட்டு லோன் கிடைக்குமா, கிரெடிட் கார்டு நான் ஒரு சிலது லோன் எடுத்து ஒரு சில மிஸ்மேனேஜ் பண்ணிட்டேன், பட் இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு லோன் கிடைக்குமா, எங்கள் கம்பெனியில் எனக்கு சேலரி சர்டிஃபிகேட் சேலரி ஸ்லிப்பே கொடுக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக வந்துட்டு, அப்போ எனக்கு எப்படி லோன் வாங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தட்ட கேட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக அவங்க டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் நிறையவே இருக்கும். இந்த எல்லா டவுட்ஸையும் நீங்கள் ஒன் பிளேஸில் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும், டவுட்ஸை நிவர்த்தி பண்ணிக்க முடியும்னா நிச்சயமா அதுக்கு தான் அமீரகத்தில் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நம்ம 3 months once, 4 months once இந்த ஹோம் லோன் மேலே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது ரெகுலராக துபாயில் பண்ணுவோம், ஷார்ஜாவில் வெரி ரேர் வி ஆர் டூயிங், அண்ட் இந்த தடவை ஷார்ஜாலேயே நடக்க போகுது. அதனால ஷார்ஜா மக்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் சண்டே நடக்கிற இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது உங்களுக்கான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரும்போது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் ஹோம் லோனோட ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறது, ஹோம் லோன் எப்படி அவைல் பண்ணிக்கிறது, அந்த ஹோம் லோனில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் ஒன் ஆன் ஒன் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சென்னை மதுரை கோயம்புத்தூர் கூடிய இந்த அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம்ஸை சூப்பராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா 75 lakh 85 lakh பட்ஜெட், ஈவன் 45 lakh 55 lakh பட்ஜெட்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸஸில் இந்த மாதம் முழுவதுமே நம்ம நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த பெனிஃபிட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
1: சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுவோம். அதுவும் ஷார்ஜா மக்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஷார்ஜாக்கே வராங்க பிஎன் சிட்டி டீம். சோ இந்த சண்டே 24th of May 4 Point ஷெரட்டன் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட் ஷார்ஜால தான் ஈவெண்ட் நடக்க இருக்கு. மறக்காம கலந்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட் 0547673111.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Akam.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: VNCT Global and Top Bankers jointly presents biggest affordable villa and home loan mela 2026 at Sharjah. நம்ம ஷார்ஜால VNCT Global Top Bankers சேர்ந்து சென்னை ECR கோவலம்ல, சென்னை OMR கேலம்பாக்கம்ல, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொகேஷன்ஸ்ல 2BHK 1200 EMIல, 3BHK 1500 EMIல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸ் கொடுக்க போறாங்க. அதுவும் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் சப்போர்ட்டோட.
9: இன்னும் ஸ்பெஷலா 15 மந்த்ஸ் ஹோம் லோன் EMI ஆல்சோ ஃப்ரீ. மீட் VNCT டீம் ஆன் சண்டே 24th மே அட் 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல், கிங் ஃபைசல் ரோட், ஷார்ஜா. கால் 054-767-3111. கால் 054-767-3111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான பிரைஸ் நியமை, உடனே வாங்குங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: VN City Global and Top Bankers jointly presents biggest affordable villas and home loan mela 2026 at Sharjah. So Sharjah makkalukana exclusive ana oru event da idu. So marakama neenga visit panninga so that ungalku vandu villas affordable ah kadaikiradhu, best price la kadaikiradhu, luxury homes kadaikudhu, adu poga benefits and offers nariya irukku. Adha pathi therinjikkaradhukaga indha Sunday May 25th am thedi kaalla 10 manil irundhu raathri May 24th காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. Yes, welcome back. May 24th அப்படிங்கறது இன்னொரு முறை மென்ஷன் பண்ணிட்டு. ஸோ இந்த அஃபோர்டபுள் வில்லாஸ் அண்ட் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அது அஃபோர்டபுளா இருக்கிறதுனாலயே அது ஒரு பெரிய ஆஃபர் தான். பட் அது போக நான் கேள்விப்பட்டேன் ஏகப்பட்ட ஆஃபர், ஒன்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அண்ட் வேற ஏதோ ஒரு லோன் ஆஃபர் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கு.
3: கண்டிப்பாங்க, இதுல ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மந்த்க்கான இஎம்ஐ இஸ் கோயிங் டு பீ ஃப்ரீ ஃபார் இன்ஸ்டால்மென்ட். ஸோ 15 மாசங்கள் எந்த மாதங்கள் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த 15 மந்த்ஸ் இஎம்ஐ ஃப்ரீ பீரியடும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கு லைஃப் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட்மே சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்ல எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதுல முழுசா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா விஎன்சிடியோட ஒரு சைட்ல கொடுக்குற ஆஃபர்
4: ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றது செகண்டரி. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹோம் லோன்னா என்ன, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எவ்வளோ எலிஜிபிலிட்டி வரும், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே நம்ம சேலரி வாங்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ், இங்கே நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், என்னோட அக்கௌண்ட் எல்லாமே இங்கே இருக்குது, இந்தியாவில் எனக்கு எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை, எதுவுமே நான் ப்ராசஸ் பண்ணல, எனக்கு எப்படி அங்கே லோன் கிடைக்கும், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் டவுட்ஸில் ஆரம்பிச்சு. அண்ட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி மித்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, எங்கேயோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் டெலிவரியே ஆகலை, ஆனால் நீங்கள் இன்னும் அதுக்கான இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கீங்க, எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லையோ, சென்னையிலையோ, பெங்களூர்லையோ,
3: ஒரு பெஸ்ட் ஹோம் லோன் மேலாதான். இந்த வாரம் நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்க்ல ரெண்டு பேங்க்ல 5 லீடிங் பேங்கர்ஸ் அதுல உங்களுக்கு என்பிஎஃப்சிஸும் இருக்காங்க, டாடா கேபிட்டல் மாதிரி, அண்ட் சவுத் இந்தியன் பேங்க்ஸ் மாதிரி, அண்ட் ஒரு டாப் லீடிங் பேங்கர்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஆக்சிஸ் நிறுவனம் உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதுலயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்லைன்ல ஒர்க் பண்ற மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமா இருந்தா சரி, இல்ல நீங்க கோல்டன் விசா ஓன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸோட சேர்த்து பண்ணி கொடுக்க போறோம். எஸ்பெஷலி நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு லவ்லி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் டெஃபினட்டா மிஸ் பண்ணிராம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா மக்களே நீங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு கால் பண்ணி இந்த வாரம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த ஒரு ஆஃபர் பெனிஃபிட் இந்த வாரம் சண்டேயோட முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் வீக் எந்த ஈவெண்ட்ஸுமே இருக்காது இதனால. ஸோ அதனால நீங்க இந்த வாரம் சாட்டர்டே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா இந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ் விச் இஸ் சென்னை ECRல OMRல இல்ல கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் அண்ட் மதுரையில கொடுக்கக்கூடிய இந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பத்தியும் ஹோம் லோன் பத்தியும் சனிக்கிழமை நீங்க துபாயிலையும் சண்டே அன்னைக்கு நம்ம ஷார்ஜாலையும் நீங்க வந்து அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. அண்ட் ஏற்கனவே நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன் கால் இமீடியா உங்களுக்கு வந்துடும். அண்ட் உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு இந்த வாரம் சண்டே வாங்க, டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ இந்த ஹோம் லோன் ஆஃபர் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம்.
2: So yes, miss பண்ணிராதீங்க. இந்த சண்டே 24th of May, 4 Point Sheraton Hotel King Faisal Road, ஷார்ஜால VNCT team meet பண்ணுங்க. அவங்க ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கேட்க மறந்துடாதீங்க. So yes, appointment எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்க கன்வீனியன் டைம்ல நீங்க டீம் மீட் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. And very, very thank you
3: Thank you so much for the 1 hour back-to-back interview. See you tomorrow.
2: Yes, see you tomorrow. Thank you, Prabha. Thanks for the 1 hour. And all the very best for the event. Namanna 7 manikku piragu sandhippoma.
1: The Evening Correct presented by VNCT Global. Chennai, Coimbatore and Madurai locations la verum 1200 dirham CMI lirundu villa vaangalam. Meet the team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai nayam mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasa to dimmitte.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seidhi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறுகின்றது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு நாளை காலை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. திருமாவளவன் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அமைச்சரவையில் இடம்பெற உள்ள IUML கட்சிக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் விசிகவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதனிடையே நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சை பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஷாஜகான் நாளை விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் பரிந்துரையை ஏற்று முதலமைச்சர் விஜய் ஆளுநருக்கு அவரது பெயரை பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. இதில் மத்திய மந்திரிகள், தனி பொறுப்புடன் கூடிய இணை மந்திரிகள் மற்றும் இணை மந்திரிகள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணெய் விலை, எரிபொருள் விநியோகம் மற்றும் அதிகரித்துள்ள மேற்காசிய பதற்றங்களால் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் ஆகியவை பற்றி அரசு கண்காணித்து வருகின்றது. இந்த சூழலில் டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய மந்திரிகள் கூட்டம் நடைபெறுகின்றது. இதில் நாடு எதிர்கொண்டு வரும் எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை எதிர்கொள்ள வேண்டிய முறைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை பற்றியும் மேற்காசிய மோதல் தொடர்பாகவும் தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்டின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் முதன்மை பணவீக்கம் 4.7% வரை அதிகரித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி 2026 மார்ச் மாதத்தில் இந்த மதிப்பு 2.4% பதிவாகியிருந்தது. அறிக்கையின்படி மார்ச் மாதத்தில் 0.7% காணப்பட்ட உணவு பிரிவின் பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 1.1% வரை அதிகரித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திட்டம் நனவாகாத கனவு என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் விமர்சித்துள்ளார். இந்த கருத்து ஹோர்மூஸ் நீரிணையை மேற்பார்வை செய்யும் ஈரானிய அமைப்பின் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடல் வளைகுடா அரசியல் சூழலின் ஒரு பகுதியாக மாறும் அளவுக்கு பல தசாப்தங்களாக ஈரானின் மிரட்டல் போக்கிற்கு நாம் பழகி போய்விட்டோம். ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கும் நட்பு பற்றிய வெற்று அறிவிப்புகளுக்கும் இடையில் நம்பகத்தன்மை இழந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். ஈரான் தனது ராணுவ தொழில்துறை தளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் அமலுக்கு வந்த 6 வார போர் நிறுத்த காலத்திலேயே ஈரான் தனது சில ட்ரோன் உற்பத்திகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த 2 ஆதாரங்களை மேற்கொள்காட்டி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் ராணுவம் ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டதை விட மிகவும் வேகமாக மீள கட்டமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கொள்காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை

0: 75 பில்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 503 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: பொன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பேசியிருக்கோம். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நீங்க மனசு வச்சா எல்லாமே நடந்துரும், ஓகே. பட் உங்களுடைய பிளானிங் என்ன மாதிரி இருக்கணுங்கிற ஒரு கால்குலேஷன் ஒரு முறை நான் கொடுத்திருந்தேன். அதே மாதிரி என்ஆர்ஐ இருக்கிற நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பேசிக்காவே இங்க நிறைய பேருக்கு வாட் இஸ் என்ஆர்ஓ அக்கௌண்ட் அண்ட் வாட் இஸ் என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படிங்கிற தெளிவில்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அண்ணா அவர் வந்து ஒரு 18-19 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் ஒரு என்ஆர்ஐ ஒரு அக்கௌண்ட் இல்லை அவர்கிட்ட. ஸோ வாட் இஸ் திஸ் டிஃபரன்ஸ், வை ஷுட் ஐ ஹாவ்னு என்கிட்ட கேட்கிறாரு. வாட் இஸ் த பெனிஃபிட் ஐ கெட்? யூ கெட் டாக்ஸ் ஃப்ரீ. நீங்க இங்க இருந்து ஊர்ல ஒரு ப்ராபர்ட் நோ ஆனா எங்க அப்பா வாங்கிக்கிறேன். என்னது அப்பா பேர்ல வாங்கிக்கிறீங்களா? ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, அப்பா பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க அண்ட் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ஆனா உங்ககிட்ட சிப்ளிங்ஸ், உங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணலன்னா பிரச்சனை இல்லை அது. ஆனா ஒருவேளை உங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அது உங்க அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ வச்சிருக்கீங்களா, இல்லை அதனுடைய லீகல் ஹேரா வரும்போது போத் த சில்ட்ரன், அதாவது ரெண்டு குழந்தைங்க, உங்க யூ ஹாவ் யுவர் சிஸ்டர், யூ ஹாவ் அ பிரதர், எல்லாரும் ஒரு 5 பேரா இருக்கிறீங்க, 5 பேருக்குமே அதில் பங்கெடுத்துக்க முடியும். ஏன்னா அது இப்போ இருக்கிறது அப்பா பேர்ல அவர் அம்மா பேர்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 1 hour. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் திங்ஸ் பத்தி பேசலாம்னு தோணுச்சு. யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் யூ நீட் சம்திங் எல்ஸ் கிளாரிஃபை கிளாரிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ண மறந்துடாதீங்க. நவ் லெட்ஸ் வி ஹாவ் யூஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: So yes, நம்மளுடைய ஷார்ஜால பப்ளிக் பார்க்கிங் வந்து ஃப்ரீ அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஷார்ஜா முனிசிபாலிட்டி. அது போக வந்து ஊர் முழுக்க தேவைப்படக்கூடிய எல்லா நெசசரி செக்யூரிட்டி சிஸ்டமையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 400 இன்ஸ்பெக்டர்ஸ், 35 வெட்டினரி ஸ்டாஃப் அண்ட் ஃபுட் அவுட்லெட்ஸ், பப்ளிக் ஸ்பேஸஸ், இது எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. சேஃபா இந்த ஈதல் அதா செலிப்ரேஷன்ஸ், இந்த ஃபெஸ்டிவ் நீட்டாக பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எஸ் இதில் அதாவுடைய முதல் 3 நாட்களுக்காக ஃப்ரீ பப்ளிக் பார்க்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ஜாவில். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எப்பவும் போல 8 AM-லேருந்து 10 PM வரைக்குமான பார்க்கிங் விஷயங்கள் அது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது கண்டினியூ ஆகும். ஆனால் முதல் 3 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: தேவி படத்துல இருந்து சல்மார் அந்த பாட்டு முதல் பாட்டாகும். அடுத்து வந்து காத்து வாக்குல 2 எஸ் இந்த படத்துல இருந்து 2-2-2-2 பாட்டு உங்களுக்காக வருது. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் FM.
0: பேக் டு பேக்
4: அடுத்து 2 பாட்டு 2 பாட்டு

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: VNCT Global and Top Bankers jointly presents Biggest Affordable Villa and Home Loan Mela 2026 at Sharjah. Namma Sharjah la VNCT Global Top Bankers sende Chennai ECR Kovalam la, Chennai OMR Kelambakkam la, Coimbatore and Madurai locations la 2BHK 1200 EMI la, 3BHK 1500 EMI la first time fully furnished homes kudukka poranga. Aduvum 15 years free maintenance, 15 years rental support oda.
5: Innum special ah 15 months home loan EMI also free. Meet VNCT team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. Call 054-767-3111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான பிரைஸ் EMI. உடனே வாங்குங்க.
6: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: back in the evening correct with me RJ Niveda on 89.4 Tamil FM UAE is number 1 Tamil radio station adha radio nama music modala vandru NRI ah irukirathu and evlo neenga vandu debt vechiknu vechikudad idella or pakkam irukattum but நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க சேலரில இருந்து எவ்வளவு பர்சன்ட் வரைக்கும் வீட்டு லோனா நீங்க கட்டலாம், அதுக்கு மேல இருந்தா கட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு மேல இருந்தா கட்ட முடியாது இல்ல, அது எப்படி பேர்டனா மாறும். ஏன்னா என் அம்மா ஒரு ரெண்டு மூணு நாட்களா என்னை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, எப்பயாச்சும் யாராச்சும் வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது நாங்க இப்ப அங்க இருக்கிற வாடகை வீடே வந்து விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. என் பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளால ஒரு அஃபோர்டபுள் ஹோமாக இருக்குன்னா எங்கள் அம்மா உடனே கால் பண்ணி, நிவேதா உனக்கு தெரியுமா அந்த வீடு வந்து 50 லட்சம் ரூபா தான், நிவேதா உனக்கு தெரியுமா இந்த வீடு வந்து 50 லட்சம் ரூபா தான், சரிம்மா இருக்கட்டும் வாங்கிடலாமா அந்த வீடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போவே சொன்ன அந்த வீடை வாங்க சொல்லி. அவங்களுக்கு புரியாது என்கிட்ட இப்போ காசு இருக்கா இல்லையா, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா. நான் எங்கள் அம்மாட்ட ஒரு விஷயம் தான் கேட்பேன், நான் இருக்கிற காசு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுப்போமே, ஏன்னா அதுக்கு மேலே நான் லோன் எடுக்கிறேன், ஏன்னா அந்த லோனை நான் கட்டவும் முடியுதுன்னு வச்சுப்போம். பட் நான் எப்படி கட்டுவேன்னா கட்டுப்பாக கட்டுவேன். இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் வந்து லோன் கட்டணுமே லோன் கட்டணுமே ஒரு பதட்டத்தோட, அண்ட் வென் ஐ நீட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட் நான் யார்ட்டையாவது போய் கடன் கேட்குற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்குள்ள நம்மளை ஃபீல் ஃபிட்டின் பண்ணாமல் இருக்கணும், எப்பவுமே வந்து ஒரு பதட்டத்தோடய இருக்கணும். ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் ஹியர் அவர் அப்படி தான், அவருடைய சேலரியிலேருந்து 80% ஆஃப் த அமௌண்ட் அவர் வந்து டெட் லோன் கொடுத்துட்ருக்கார், லோன் அடைச்சிக்கிட்டு இருக்கார். அதனால அந்த லாஸ்ட் ஒரு கொஞ்சம் மாதங்கள் அந்த சேலரி வரத்துக்கான மாதங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார், ஊருக்கு காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக அனுப்புவார். ஊரு காசுக்கே வந்து ஒரு 2000 ரூபா 5000 ரூபா அவ்வளோ, ஏன்னா வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அதனால பெருசாக மாளிகையாக கட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த பேச்சும் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் வி யூஸ்வலி டூ. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட சொன்னவங்க ஒரு ரூல் இருக்குது, விச் இஸ் 28/36 அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுடைய மார்கேஜ் வந்து கண்டிப்பாக 28% மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய மந்த்லி இன்கம்லேருந்து 28% மட்டும்தான் நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் வந்து நீங்கள் பே பண்ணணும். அண்ட் உங்களுடைய டோட்டல் டெட், நீங்கள் மற்ற லோன் கார் லோன் அண்ட் யூ ஹாவ் சம்திங் லைக் பர்சனல் லோன் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது இட் ஷுட் பி லைக் 36% தான் இருக்கணும். அந்த 36%க்குள்ளே உங்களுடைய என்டையர் லோன் அண்ட் டெட் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இதெல்லாத்த விட முக்கியமா உங்களுக்கு வேறொரு விஷயம் தோணுது, லாட்ரி அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு, அப்படி தோணும் பட்சத்தில் நான் சொல்ற விஷயத்தையும் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். 5 மில்லியன் திர்ஹம் ரீசெண்டா ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராண்டன், சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இவர் தான் லாஸ்டா வந்து 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வந்து இவர் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா, த யுஏஇ லாட்ரி. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, த யுஏஇ லாட்ரி மூலமாக நீங்க டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணி 5 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்க ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் டிரா நடக்குது. ஸோ அந்த டிரா மூலமாக 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மேலும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ theuaelottery.ae visit பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA, for 18 and above only, terms and conditions apply. Stay tuned to 89.4 Tamil FM, UAE's number 1 Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct presented by VNCT Global. சென்னை, கோயம்புத்தூர் and மதுரை லொகேஷன்ஸ்ல வெறும் 1200 dirham CMI ல இருந்து வில்லா வாங்கலாம். Meet the team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா துபாய்.
4: நிக்கனா 91 போடு.
5: என்னது?
4: 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லாத தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
6: VNCT Global and Top Bankers jointly presents Biggest Affordable Villa and Home Loan Mela 2026 at Sharjah. நம்ம ஷார்ஜால VNCT Global Top Bankers சேர்ந்து சென்னை ECR கோவலம்ல, சென்னை OMR கேலம்பாக்கம்ல, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொகேஷன்ஸ்ல 2BHK 1200 EMI-ல, 3BHK 1500 EMI-ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹோம்ஸ் கொடுக்க போறாங்க. அதுவும் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் சப்போர்ட்டோட.
7: இன்னும் ஸ்பெஷலா 15 மந்த்ஸ் ஹோம் லோன் EMI ஆல்சோ ஃப்ரீ. மீட் VNCT டீம் ஆன் சண்டே 24th மே அட் 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல், கிங் ஃபைசல் ரோட், ஷார்ஜா. கால் 0547673111. கால் 0547673111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான பிரைஸ் EMI, உடனே வாங்குங்க.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
9: You are back.
10: நம்ம ஜெயராம் ஊர்வசி அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். அண்ட் நம்ம அந்த காம்பினேஷனை என்ஜாய் பண்ணியிருக்கோம் பஞ்சதந்திரம் திரைப்படத்தில். ஸோ அந்த காம்பினேஷன் இட்ஸ் பேக். ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாருடைய நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் தான் வந்து நல்ல ஒரு படம், பரிமளா அண்ட் கோ. சரி, இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கேட்க போகிற கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் வந்து 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் TEK மென்ஷன் பண்ணி, ஆன்சர் மென்ஷன் பண்ணி, உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த படத்து மேலே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படம் என்ன ஜேர்னர், இந்த படத்துடைய ஜேர்னர் என்ன அப்படிங்கிறது தான். இது ஒரு ரொமான்டிக் ஃபிலிமா, இது ஒரு ஃபேமிலி ஃபிலிமா, இது ஒரு காமெடி ஃபிலிமா, இல்லை ஒரு த்ரில்லர் ஃபிலிமா, இது ஒரு டார்க் காமெடி ஃபிலிமா, என்ன அப்படிங்கிற கேள்விக்கான இதுதான். இந்த ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. 0502528940ங்கிற தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அண்ட் TEK-னு மென்ஷன் பண்ணி உங்கள் பேர் மற்றும் இந்த ஆன்சர் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்சரே மறந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க. சிதுக்கான கப்பல் பாஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா May 28th வெளியாக போகுது இந்த படம். அண்ட் இந்த படத்தை வந்து ஒஃபிஷியலி அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ். Okay, so let's have traffic update.
11: Traffic update.
12: Brought to you by Jetor. Verum 9668 AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
10: So traffic. Yes, அதே மாதிரி ஷார்ஜாக்கு நீ கிளம்புறவங்களுக்கு தான் டிராஃபிக். E311 முகமது பின் சாயத் ரோல் டுவர்ட் ஷார்ஜா போகிற லைனில் அல்வா கால்மானில் இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பெஷலி சிட்டிசன் மிருதி கீழே டிராஃபிக் அதிகமாக இருக்கு. அண்ட் மோய்ஸ் நான் 1 & 4 டிராஃபிக் அதிகமாக இருக்கு. இந்த பக்கம் வந்து அலத்தியாத் ரோடில் வந்து தேரா கிளாக் டார், சிட்டிசன் தேரா அந்த ஏரியாவில் டிராஃபிக் அங்கேருந்தே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நாதலம்மர் ரோட் இஸ் ஆல்சோ டிராஃபிக் ஃபில்ட். மற்ற இடங்கள்லாம் டிராபிக் அந்த அளவுக்கு இல்ல. நேஷனல் பெயின்ஸ்லயும் கொஞ்சம் டிராபிக் இருக்கு. டிரைவ் சேஃப்.
3: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
10: மகான் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு இந்த பாட்டுக்கும் ஆசன விஷயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இது வாழ்க்கை என்ன தத்துவத்தை சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டுட்டே லிசன் பண்ணுங்க.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
8: VNCT Global and Top Bankers jointly presents biggest affordable villa and home loan mela 2026 at Sharjah. Namma Sharjah la VNCT Global Top Bankers sende Chennai ECR Kovalam la, Chennai OMR Kelambakkam la, Coimbatore and Madurai locations la 2BHK 1200 EMI la, 3BHK 1500 EMI la first time fully furnished homes kudukka poranga. Aduvum 15 years free maintenance, 15 years rental support oda.
9: Innum special ah 15 months home loan EMI also free. Meet VNCT team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. Call 054-767-3111. நம்ம ஷார்ஜால இருந்தே இப்போ இங்க விட கம்மியான பிரைஸ் நியமை. உடனே வாங்குங்க.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
15: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
16: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவி குடும்பமா வெள்ள தெரிஞ்சாலும் இவங்க எல்லாரும் கராத்தேல புலிங்க. எஸ் இந்த படம் வெளியாக போகுது பிளாஸ்ட். இந்த படத்துக்கான ரிலீஸ் அண்ட் இந்த படத்துடைய டிக்கெட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ் எஃப்எம்ஐ கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நாங்க எப்பயாவது வந்து ஒரு டிக்கெட் கொடுப்போம். பிளாஸ்ட் திரைப்படம் அமீரகத்துல 28 மே ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படத்தை அமீரகத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஃபாஸ்ட் பிலிம். ஸோ இந்த படம் வந்து டிரெக்டட் பை சுபாஷ் கே ராஜ் அண்ட் இந்த பிலிம்ல அர்ஜுன் சர்ஜா, அபிராமி அண்ட் பிரீத்தி முகுந்தன் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அனைத்து முக்கியமா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப வெல் ட்ரெயின் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் ஒரு சின்ன மாற்றம்னால எப்படி மாறப்போகுதுங்கிறதா படத்துடைய கதை கருவாக இருக்கு. இது வந்து ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியுது. ஸோ எஸ் நம்மளும் வந்து யதார்த்தமான கதைக்களங்கள் ரொம்ப நேச்சுரலி எடுக்கக்கூடியது அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் எடுக்கக்கூடிய கதைகளை தான் தேடிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ நைஸ் ஃபிலிம்னு நினைக்கிறேன். எஸ் வில் வெயிட் அண்ட் வாட்ச். அப்படியே நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தால் சார் நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்பவும் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்கணும். சரிங்க, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றது அப்படின்னா 89.4 தமிழ் எஃப்எம் உடைய ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோர்ல எனி டைம் எனி வேர் யூ கேன் லிசன் டு அஸ் அண்ட் வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஸோ நாங்களும் எங்களுடைய சந்தோஷமும் எங்களுக்கான முழு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது தட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இங்கே வந்து பேசுறது தான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இருக்குல்ல. இப்போது நம்ம யாருக்குமே வந்து வேலைக்காரன்ற ஒரு இப்போ ரீசெண்டான சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன் படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கிளாக்ஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இஃப் யூ கோ டு பார்ஸ் கிளாக்ஸ் கிடையாது. அண்ட் நீங்கள் மால்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா யூ லாவ் டு சர்ச் அண்ட் சர்ச் இந்த மெயின் டோர் எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கணும். ஸோ ஆல் பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எப்பவுமே ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்னு ஒரு இடத்துல போட்டுட்டே இருப்பாங்க. சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டே இருப்பாங்க, விச் மேக்ஸ் அஸ் திங் இந்த ஆஃபர் போச்சுன்னா அப்புறம் நம்ம வாங்க முடியாது, இந்த டிஸ்கவுண்ட் போச்சுன்னா நம்ம வாங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் ஸ்கின்ல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து காலேஜ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். காலேஜ்லேருந்தே யூஸ் பண்ணி ரொம்ப வருஷங்களுக்கு நல்லாவே இருந்தது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தட்ஸ் வேர் காலேஜ்னா நான் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி டீனேஜ்லேருந்தே நான் வந்து ஒரு பர்டிகுலர் க்ரீம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது, அது எனக்கு சூட் ஆகுது, அதுலேயே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சடனாக ஒரு நாள் வந்து ரொம்ப வருஷங்கள் கழித்து நான் ஒரு கடைக்கு போகிறேன். ஸோ தே ஹாவ் திஸ் திங்கில் ஒரு இடத்துலையும் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல ஒரு பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு புது பிராண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு திஸ் இஸ் 100% நேச்சுரல், உங்கள் ஸ்கின்க்கு இது செம்ம க்ளோ கொடுக்கும், உங்கள் ஸ்கின்க்கு இது சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதில் மயங்கி விழுந்து அதை வாங்கிட்டேன். அது வாங்கி ஒரு 1 வீக் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஸ்கின்ல தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் ஸ்கின் இஷ்யூஸ் அண்ட் வென் ஐ ட்ரை டு கோ பேக் டு தி ஓல்ட் க்ரீம் இட் டிட்ன்ட் ஒர்க். அதுதான் ஸோ நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை தான் ஒரு பேட்டர்ன், ஒரு விஷயம் நமக்கு சரியாக நடந்துட்டுருக்குன்னா அதை நம்பணும். அதை விட்டுட்டு புதுசாக ஒரு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது பழசுக்கும் போக முடியாமல் புதுசுலேயும் அடாப்ட் பண்ண முடியாமல் வாழ்க்கை நம்மளை போட்டு திணறி எடுத்துரும். எப்படி இந்த கருத்து? இந்த கருத்தோட பத்திரமா வண்டி ஓட்டுங்க, நம்ம நாளைக்கு சந்திப்போம். Until then, this is your Arjun Vedas signing off. Take care, tara, good night.
3: The Evening Correct, presented by VNCT Global. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொகேஷன்ஸ்ல வெறும் 1200 திரம் CMI ல இருந்து வில்லா வாங்கலாம். Meet the team on Sunday 24th May at 4. Sheraton Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் உட்பட 23 பேர் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு தமிழக ஆளுநர் அர்லிக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு பதவியேற்பு விழா தொடங்கியது. எஸ் கமலி, சி விஜயலட்சுமி, ஆர் வி ரஞ்சித் குமார், வினோத், ராஜீவ், ராஜ்குமார், வி காந்திராஜ், மதன்ராஜ், ஜெகதீஸ்வரி, ராஜேஷ்குமார், விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ், பி விஸ்வநாதன், ஆர் குமார், கே தென்னரசு, சம்பத்குமார், முகமது ஃபர்வாஸ், டி சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுடன் தமிழக அமைச்சரவையின் பலம் 33 அதிகரித்துள்ளது. இதனிடையே தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறுகின்றது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு நாளை காலை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. திருமாவளவன் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அமைச்சரவையில் இடம்பெற உள்ள IUML கட்சிக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் விசிகவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதனிடையே நாளை காலை 10 பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சை பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஷாஜகான் நாளை விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் பரிந்துரையை ஏற்று முதலமைச்சர் விஜய் ஆளுநருக்கு அவரது பெயரை பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பை தாவேக்கா அரசு கண்டும் காணாமல் அமைதி காப்பது ஏன் என திமுக மகளிரணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 2 முறையாக தாவேக்கா அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்கும் வகையில் 3 பாடப்பட்டிருக்கும் செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். சென்ற முறை இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதிக்கப்பட்டபோது இனி அவ்வாறு நடக்காது என்று கூறிய தாவேக்கா அரசு தற்போது கண்டும் காணாமல் அமைதி காப்பது எதனால் என அவர் வினவியுள்ளார். தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை இக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில், ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் வந்தே மாதரத்தை கொண்டு வந்து அவர் திணிக்கின்றார் என்று கூறினார். தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறி வருகின்றோம் என்றார். தாவேக்கா ஆட்சிக்கு 6 காலம் அவகாசம் கொடுப்போம். அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களும் போக போக படிப்பினைகளை கற்றுக்கொள்வார்கள் என்று வைகோ தெரிவித்தார். தமிழக அரசு அடுத்து நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும்படி இன்றும் நான் வலியுறுத்தினேன். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் இப்படித்தான் நடைமுறை என சொல்லிவிட்டார்கள் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். எந்த தலைமுறைகளுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் இன்று கல்வி வழங்கும் இடத்துக்கு உயர்ந்துள்ளனர் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்து தமிழக அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழுக்கே முதலிடம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 5 பயணத்தின் போது 57 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இவை இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை தரக்கூடிய

0: அவலமயமாக திகழ்ந்தது என்று கூறினார். இது வெறும் சர்வதேச ராஜதந்திர அரசியல் பயணம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை ஈட்டி தந்துள்ள பயணங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பயணத்தின் மூலம் எட்டப்பட்ட 57 முக்கிய முடிவுகள், வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி உத்திகள், பொருளாதார பயணம், திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள், தற்சார்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை வடிவமைக்க இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். எபோலா பாதிப்பு எதிரொலியாக டெல்லி விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. எபோலா பாதித்த நாடுகளில் இருந்து அல்லது அந்த நாடுகளின் வழியே இந்தியாவுக்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கான சுகாதார அறிவுறுத்தல்களை சுகாதார சேவைக்கான பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு எபோலா பாதிப்புகளோ அல்லது எபோலா பாதிப்புகளுடன் தொடர்புடைய நோயாளி அல்லது சந்தேகத்துக்குரிய நபர்களுடன் நேரடி இரத்த வழி தொடர்பு ஏற்பட்டால் அல்லது நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் அதுபற்றி விமான நிலைய சுகாதார அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் அல்லது சுகாதார சேவை மையத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னரே குடியுரிமை அனுமதி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காய்ச்சல், பலவீனம் அல்லது மயக்கம், தலைவலி, தசைவலி, வாந்தி, பேதி, தொண்டை வறட்சி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கான அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த மாதத்திற்குள் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயற்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக உலக அளவில் முன்னணி வணிக இணையதளமான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு அது மேலும் குறைவடையக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. விற்பனை விலை 354 இலங்கை ரூபாயை கடந்துள்ளதுடன் கொள்வனவு விலை 342 ரூபாய் 63% பதிவாகியுள்ளது. இது கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 2 திகதிக்கு பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் பதிவு செய்த மிக குறைந்த மதிப்பாகும். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திட்டம் நனவாகாத கனவு என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் விமர்சித்துள்ளார். இந்த கருத்து ஹோர்முஸ் நீரிணையை மேற்பார்வை செய்யும் ஈரானிய அமைப்பின் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடல் வளைகுடா அரசியல் சூழலின் ஒரு பகுதியாக மாறும் அளவுக்கு பல தசாப்தங்களாக ஈரானின் மிரட்டல் போக்கிற்கு நாம் பழகி போய்விட்டோம். ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கும் நட்பு பற்றிய வெற்று அறிவிப்புகளுக்கும் இடையில் நம்பகத்தன்மை இழந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் மந்தநிலை ஏற்பட்டிருந்தாலும் ஐக்கியரபா வீரகத்தின் உள்நாட்டு நுகர்வு இன்னும் வலுவாகவே உள்ளது என்று அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல்மரி தெரிவித்துள்ளார். போரின் தாக்கத்தில் இருந்து மெதுவாக மீண்டு வரும் நிலையில் நடுத்தர காலத்தில் கட்டமைப்பு சார்ந்த வளர்ச்சியிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முற்றிலும் புதிய பொருளாதார மாதிரி தேவையில்லை. சரியான துறைகளிலும் கருவிகளிலும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியதுதான் அவசியம் என்றும் அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல்மரி தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய அமெரிக்க முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திரத்துக்கும் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இடையிலான எல்லைக் கோட்டில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அதிக நேரம், ஆற்றல் மற்றும் உயிர்கள் சேமிக்கப்படும் என்றும் அது மிக விரைவாகவோ அல்லது சில நாட்களிலோ நடக்கக்கூடும் என்றும் டிரம்ப் கூறினார். எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும். அது முழுமையான 100% நல்ல பதில்களாக இருக்க வேண்டும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது ராணுவ தொழில்துறை தளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் அமலுக்கு வந்த 6 வார போர் நிறுத்த காலத்திலேயே ஈரான் தனது சில ட்ரோன் உற்பத்திகள்

0: மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் ராணுவம் ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டதை விட மிகவும் வேகமாக மீள கட்டமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982.

0: Good evening. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே எப்படி போச்சு? நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சேஃபா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சில பேர் இன்னைக்கு என்ன டே அப்படின்றத மறந்துருப்பீங்க. தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல சொல்லாதீங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு டீ டேவாமா. ஓ மை காட். ஸோ இந்த டே எப்படி நம்ம மிஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த டீக்கும் நமக்கும் எக்கச்சக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். டெய்லி ஆஃபீஸில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் ஓகே 4 மணிக்கு டீ பிரேக் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டே நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி கடத்திடுவோம்ல. ஸோ அது அதுக்கப்புறம் இந்த டீ ஷாப்பில் தான், அதாவது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு காஃபி ஷாப் போனால் கூட இந்த ரோட் சைடில் இருக்க டீ ஷாப் மாதிரி வரவே வராது. அங்கே தான் இந்த லைஃப் அட்வைஸ் நிறையா கிடைக்கும், லவ் ஸ்டோரிஸ் வந்து இருக்கும், காமெடி இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ சம்திங் ஸ்பெஷல் தான். அண்ட் குறிப்பாக நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து அது வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டீ லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாப்பி வேர்ல்ட் டீ டே அப்படின்னு விஷ் பண்ணிட்டு அடுத்தவே அப்டேட்டோட போலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே. ஸோ என்ன நடக்குது யுஏஇயை சுற்றி அப்படின்னா, ஈத் அல்லாதாக்கு இந்த பண்டிகையை முன்னிட்டு அபுதாபியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3800 மின் விளக்குகளால் அந்த நகராட்சியை அப்படியே டெக்கரேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சும்மாவே யுஏஇ அப்படின்னாலே லைட்டு பளிச்சு பளிச்சுன்னு, எந்த பக்கம் திரும்பினா லைட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அண்ட் வாட்டருக்கும் பஞ்சம் கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் இந்த பண்டிகை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிறதுக்காக இன்னும் நிறையா லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 3800. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈத் அல் அதா பண்டிகை முன்னிட்டு May 27 to 29 ஷார்ஜாவில் உள்ள பொது வாகன நிறுத்தங்களில் வந்து நீங்கள் கட்டணமின்றி நீங்கள் வந்து இலவசமாகவே வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இசை புயலோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அச்சம் 80 மடமேடா படத்துலேருந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்து எப்படி ஏதாவது பாட்டு ப்ளே பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சாங் தான் வந்து ப்ளே பண்ணுவேன். அதே பாட்டு எங்களோட மியூசிக் மாஸ்டரும் வச்சிருக்காரு. ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேட்க போறேன். என்னன்னா, நம்மளோட கேரக்டர் இல்லையா, உங்க கேரக்டர்ல இருக்கிற ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ், இதை மாத்தணும்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் பிரியா, ஆனா மனசு வரல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனக்கு தோணிருக்கா? நம்ம எல்லார்கிட்டயும் சில குவாலிட்டிஸ் இருக்கும், சில ஃப்ளாஸ் இருக்கும், ஒரு இமோஷனலா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஈஸியாக வந்து ட்ரஸ்ட் பண்ணிடுவோம், யார் ஹெல்ப் கேட்டாலும் நோ சொல்ல மாட்டோம், இல்லை நம்ம ஸ்லாங் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அதை மாற்றணும் ட்ரை பண்ணுவோம், நான் ஏன் மற்றவங்களுக்காக மாற்றணும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருப்போம். நம்ம கேரக்டர், நம்ம ஆட்டிடியூடாக இருக்கலாம், இந்த குவாலிட்டிஸ்லாம் ஏதாவது ஒன்றை மாற்றணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதுதான் நான் அப்படியே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு இருக்கீங்களா? ரெண்டு விதமா நீங்க யோசிச்சாலுமே அதற்கு வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. ஐ ரிப்பீட், 800-8940. முன்னாடி தான் நிறைய பேர் வந்து நாலு பேர் என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிறைய வந்து மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் மாறிட்டாங்க. யார் என்ன நினைச்சா என்ன ப்ரோ, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சு, இதுதான் நான், எனக்கு தெரியும் இதான் என்னோட பிளஸ் இதான் என்னோட மைனஸ்னு, நான் மாற்றணும்னு ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன், பட் இப்போ நான் மாத்திர மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னு தோணக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஏற்கனவே ஒரு நாலு பேர் இப்போ கால் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு ஒரு பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுங்கள், கோச்சுக்காமல், பிகாஸ் நீங்கள் யோசிங்க, யோசிச்சுட்டு அண்ட் மனசார எல்லாத்தையும் வந்து கொட்டுங்க, ஓகேவா? நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
5: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
5: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
4: என்னது,
6: வெறும் ரெண்டு இட்லியில 15 grams புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ் என்ஜாய் பிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 June only.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ், எங்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸும் இதான் மைனஸும் இதான், பட் ஸ்டில் நான் அதை வந்து மாற்றணும்னு ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு டைம் நினச்சிருக்கேன், பட் இப்போ எனக்கு மாற்றணும்னு தோணலை, நான் இப்படி தான் இருப்பேன் இதான் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? ஏன்னா நம்ம யோசிப்போம்ல, யாருக்காக நம்ம மாற்றணும், யாருக்காக நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும், இதானே நம்ம அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு தோணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னென்ன, அவங்களோட ஸ்லாங்காக இருக்கலாம், நீங்கள் கோவப்படுறதா இருக்கலாம், இல்லை வந்து அமைதியாக இருக்கிறதா இருக்கலாம், வாட் எவர். ஸோ உங்களோட கேரக்டரில் இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி, இதுதான் நான் அப்படின்னு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன, அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து இப்படியே இருக்கட்டும் நினச்சிருக்கீங்களா? ஒரு பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சத்தமாக பேசுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஓவர் இமோஷ்னலாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஆனால் எவ்ரி பர்சன் கிட்டேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் தெரியுமா? இந்த சொசைட்டி வந்து நம்மளை மாற்றணும்னு ட்ரை பண்ணும், பட் ஆனால் கொஞ்சம் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரும். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹாய்,
0: ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். சொல்லுங்க.
1: நினைச்சு இல்லங்க, அப்படின்னு எதுவுமே இல்ல. ஆனா எல்லாரும் என்ன சொன்னா, நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறது தப்புன்னு என் வயசு
0: தானா கேட்டேன், இருக்கு ஆனா இல்லன்றீங்களே.
1: இல்ல இது கெட்டப்ப, இது லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச், பட் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொஞ்சம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போடுது. அது ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஓகே, நம்ம நல்லது நினைக்கிற, நம்ம எவ்வளவு க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோமோ, ஆனா அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வருத்தத்தை லைக் ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் தட்.
0: இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க ஆபீஸ்ல வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம், ஒரு 11 பேர் கொண்ட குழு இருக்கும். சோ வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் சிந்திக்க வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது இந்த டைம்ல நாங்கள் பதிவு பண்றேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஷபீர் சொன்ன மாதிரி நல்லவனா இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வரலைங்க. வாட் டு டூ, முடியலைங்கனால அதனால இப்படியே இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய இருக்கும் உங்ககிட்ட இல்லையா, கோமா இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா இருக்கலாம் நீங்க, அப்புறம் மணி விஷயம் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மனசு வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹெல்ப் கேட்டால் நோன்னு சொல்ல மனசு வரலைங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச், இதுதான் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிஸ், அந்த கேரக்டர் என்ன உங்களோடது அப்படின்றத நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் இப்போ விக்ரம் வேதா படத்துலேருந்து அனிரோதோட மியூசிக்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya Refrigeration oda mukkiyamaana angam.
8: JM brand AC da,
9: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku meelana anubavam since 1982.
11: Or nalla host na eppdi irukonu theriyuma, show ku on time ku varano, kekkradhukku munnaadi content a tharano, mathathila romba nallavana irukano.
12: Ha na enakku kadachathu.
2: Anyway, 4 mani aaidcha, seri rendu paattu podu, da vandrren.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
14: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
2: நிவி,
14: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
12: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
15: சென்னை கோயம்புத்தூர் மதுரை லொகேஷன்ஸ்ல வெறும் 1200 சிஎம்ஐல இருந்து வில்லா வாங்கலாம். மீட் தி டீம் ஆன் சண்டே 24th மே அட் 4 ஷெரட்டன் ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.
16: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாயாலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஒன்லி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எது உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் தெரியுமா, இதுதான் பிரியா என்னோட ப்ளஸ், இதுதான் என்னோட மைனஸே. பட் யாருக்காகவும் நான் மாற்றணும்னு நினச்சதே கிடையாது அப்படின்னா அது எந்த ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சொன்னார், இந்த ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வாண்டடாக வந்து தானாகவே வந்து கால் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடுவேன் பிரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் சில விஷயங்கள் தோணும் இல்லை, தோணிருக்கும் இல்லை, அது என்ன அப்படின்றது எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நேரமும் ஒரு காலரை நான் லைனில் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கேன், யாரும் தெரியல. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் நல்லா இருக்காங்களா? சூப்பருங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: என்னோட பேர் வடிவேல்.
0: வடிவேல், வாவ், என்னோட ஃபேவரட் பேர், நம்ம தலைவர் பேர். ஓகே ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் வடிவேலு. உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த விஷயத்தை வந்து மாத்தணும் அப்படி நினைச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இருக்கீங்க, இல்ல மாத்தணும் நினைச்சதே கிடையாது அப்படின்னா எந்த ஒரு உங்களோட கேரக்டர்ல இது? உங்களால முடியும், நீங்க அடுத்து போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறீங்க, பால் காய்ச்சறதுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுறீங்க, சரியா?
1: சூப்பர்.
0: அவர் பேர்
1: என்ன?
0: தீக்ஷித் வரன். வாவ், நைஸ் நேம், நைஸ் நேம். ஓகே ஓகே, அவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் வடிவேல். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, நான் வந்து உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு நான் வந்து இப்ப பிளே பண்ண போறேன், பண்ணுமா? ஒரு பர்த்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க யாரை வேணாலும் இங்கே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. வரப்போகிற வருஷம் அண்ட் வரப்போகிற எல்லா வருஷமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது, அதுக்கு என்னோடய விஷஸ். அண்ட் இப்போது மனசை தொட்ட மெட்டுக்காக அவர் பையன், குட்டி பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னார்ல, ஸோ அவருக்காகவே இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் கால் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பாட்டு முடிஞ்சதோ நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: பார்த்து ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கப்பல் பாசஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, அபிராமி மேம் நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சுபாஷ் கே ராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் ப்ரீத்தி முகுந்தன் கூட நடிச்சிருக்காங்க. சில பேருக்கு அவங்க க்ரஷ்ஷாக இருப்பாங்கல்ல. ஸோ அபிராமி, ஸோ அபிராமி மேம் வந்து கமலாசன் சார் கூட சேர்ந்து நடித்த ஒரு படம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணும் 050-252-8940 இந்த நம்பருக்கு. ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர் அண்ட் எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாரா, ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது கட் ஆயிடுச்சு. பாவம், ரொம்ப நேரமாக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன், அவரை கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த கதையை நான் பேசிட்டு இருந்தனால கொஞ்சம் கடுப்பாயிட்டா இருப்போம். எஸ், நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், உங்களுக்கே தோணிருக்கும் இதுதான் நம்மளோட பிளஸ், இதுதான் நம்மளோட மைனஸும் கூட, பட் ஸ்டில் எனக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ண விருப்பம் கிடையாது, இதுதான் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட கேரக்டர் என்ன, என்ன நினைச்சிருக்கீங்க உங்களை பத்தி, இது மாத்தணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா மாத்த வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னா என்னது? வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஜஃப்ருல்லா, எத்தனை மாதம் ஆகிவிட்டது நம்ம பேசி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வைஃப் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க ஜஃப்ருல்லா.
1: ஆமா மேடம், அந்த பைபிள்ல ஒரு வசனம் வரும் மேடம், காரணம் இல்லாமல் காயம் பட்டவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: காரணம் இல்லாமல் காயம் பட்டவர்களா?
1: ஆமா, அது ஒரு ஃபேமஸ் சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வந்து, நம்ம மேல தப்பே இருக்காது, இருந்தாலும் நம்ம வந்து பிளேம்ல இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அது குடும்பத்துல இருக்கலாம், அல்லது ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம்.
0: அதுதான் எக்கச்சக்கமா நடக்குது. நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி
1: அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பொதுவா வந்து எல்லாரும் அனுசரிச்சு போகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பேருக்கு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய பழக்கம் என்னன்னா, அந்த டைம்ல உடனே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா நான் ஒரு எனக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடும் சொல்லிட்டு நான் உடனே ரியாக்ட்
0: பண்ணிடுவேன்.
1: அதனால வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனா நிம்மதியா தூங்க போவேன். அதனால வந்து சில விஷயங்களை நான் இழந்திருக்கேன், இருந்தாலும் கூட இதை மாத்தணும்னு நினைச்சு நான் மாத்த முடியாது, சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் விட்ட விஷயம்.
0: அதான் எனக்கு ரியாக்ட் பண்றது இல்லையா, நைட் நமக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலி நீங்க நீங்களா இருக்கீங்க அப்போதான் இல்லையா? ஆமாங்க, மனசுக்குள்ள எதுவும் வச்சாம
1: இறைவன் வந்து எனக்கு பெருசா எந்த பாதிப்பும் கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுத்துருக்காரு. லாங் டேர்ம் அதுல வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுத்தது, பெருசான பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை.
0: ஜஃப்ருல்லானா இப்படிதான் பேசுவாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க கூட இருப்பாங்க, இருக்கவும் செய்வாங்க இனிமேல் ஃபியூச்சர்ல அப்படின்றத தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே,
1: நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ ஜஃப்ருல்லா, பை பை பை. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்கும் இல்லையா? அவர் சொன்ன மாதிரி பட்டுன்னு பேசிடணும், இல்லைனா நம்ம நம்மளாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது அப்படின்னு உங்களுக்கும் தோணிருக்கும்ல, எந்த ஒரு விஷயத்தில் அது? அவர் சொன்ன மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை கோவப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அமைதியாகவே இருந்து பழகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், 800-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் இப்போது அடுத்து கண்டேன் காதலை படத்துலேருந்து உதித் நாராயண் அவர்களுடைய வாய்ஸில் வந்துகிட்டே இருக்குது ஒரு பாட்டு, நல்ல பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Relish the Rasa Group Varangum Ritham Chaitanyam Season 5 happening on May 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்தியாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. Official radio partner 89.4 Tamil FM.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாமிட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அடிங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், உங்களோட கேரக்டர் அது வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் எதுக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லது தானே, நமக்கு தானே நல்லது, நம்ம நம்மளாவே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துல, குறிப்பிட்ட எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், ஓவர் இமோஷனா இருக்கிறது தப்பாங்க, அது ஒரு தப்பா அப்படின்னு உங்களை நீங்களே வந்து எனக்கு எதாவது கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி ஓவர் இமோஷனலாக இருக்கிறது நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இல்லை வீக்னஸ்ஸா, நம்மளை நம்மளே கேட்டு பார்க்கும்போது அது ஒரு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, ஒரு சின்னதாக ஊ அப்படின்னாலே போதும் அழுதுருவாங்க, ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. யாராவது வந்து அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து வந்து அப்செட் ஆவாங்க. தெரியுமா, உனக்கு வந்து மன சரியில்லைல, எனக்கும் மன சரியில்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. தங்கம்னா தங்கம், அப்படிப்பட்ட ஒரு தங்கம்ன்ற மாதிரி. ஸோ ஓவரா இமோஷனலாக இருக்கிறது ஒரு பே ஆனஸ்ட்லி எப்படின்னா, அது வந்து நல்ல விஷயம் தான் சொல்வேன். ஏன்னா அப்படிலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களை பார்த்தா தான் நம்ம பயப்படணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இமோஷனல் பீப்புள் ஜென்யூன்லி நமக்காக வந்து கேர் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம நம்பிக்கை. அண்ட் நம்ம கூட பேச போகிற கோலர், வணக்கம். ஐயோயோ, என்னோட வாய்ஸ் அவ்வளோ விகாரமாக கேட்குது. ஹலோ, உங்கள் ரேடியோ வாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உம்மல் குயின்ல இருந்து மேடம்.
0: உம்மல் குயின்ல இருந்து யாரு? முகமது அலி. வாங்க வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க.
1: நினைச்சு
0: மாறி இருக்கு.
1: இல்ல, டக்குனு நம்ம ஒரு கோவப்படும் ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுறது, டக்குனு நான் பேசுறதே கோபமா தான் நினைப்பாங்க சில ஆள். மனுஷங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா மனசுல நான் ஒண்ணு மனசுல ஒண்ணு வைக்காம தான் பேசுறேன். ஆனா அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்ட என்ன செய்வோம், கோவப்பட்டு பேசுறாங்க, கோவப்பட்டு பேசுறாங்க, இப்படியே சொல்றாங்க. அப்படித்தான் சொல்றாங்க.
0: ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிருங்க.
1: தேவை கிடையாது.
0: கோவப்படுறவங்க இதுதான் இவங்க குணம் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு கூட இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் கூட இருந்தாலே நமக்கு போதும். என்ன சொல்றீங்க?
1: அது உண்மைதான் மேடம், நீங்க சொல்றது உண்மைதான் மேடம்.
0: அப்படியா? ஓகே, தேங்க் யூ மேம்.
1: உங்க வேற ஒரு பாட்டு மட்டும் போடுவீங்களா
0: மேடம்? என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: அதாவது இந்த கழுகு படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டு
0: ஆத்தாடி மனசுதான் அந்த பாட்டா?
1: இல்ல, அது இன்னொரு பாட்டு. என்ன ஒரு பாட்டு?
0: பாதகத்தி சாங்கா? அபிராமி அண்ட் கமலஹாசன் அவர்கள் சேர்ந்து நடித்த ஒரு படம் பேரை வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும், நம்ம தமிழ் எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணும். எனக்கு இல்ல, 0502528940 இந்த நம்பருக்கு நீங்க ஏஎன் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், உங்களோட பேரு, எந்த எமிரேட்ல இருந்து நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அப்புறம் எங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும், நீங்க பிளாஸ்ட் படத்தை பார்த்து நீங்க பிளாஸ்ட் பண்ணலாம். May 28 வந்து ரிலீஸ் ஆக போது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இப்போ அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஆக்சுவலி இந்த பாட்டு கேட்டு பல வருஷம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ மேபி நீங்கள் ரீசெண்டாக கூட கேட்டிருக்கலாம். நல்ல பாட்டு, ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வாய்ஸில் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ பிளாஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி அதுக்கான கான்டெஸ்ட்டை தான் வந்து போயிட்டுருக்க நம்ம ஷோவில். May 28 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் அர்ஜுன் சார், அபிராமி மேம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான ஒரு க்வெஸ்சன் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனா நீங்களும் கப்பல் பாசஸ் வந்து வின் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அபிராமி அவர்கள் வந்து கமல்ஹாசன் சார் கூட நடித்த ஒரு படம் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கப்பல் பாசஸை வின் பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு டாபிக், அதை பற்றி நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். எஸ், இதுதான் என்னோடய கேரக்டர்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஓவர் ட்ரஸ்ட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கே. அதனால தானே எல்லோரும் ஈஸியாக நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஓப்பனாக இருக்க மாட்டாங்க, ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சிட்டா போதும், என்னோட ஜாதகம் இருந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க, ஜாதகத்தை விடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் நம்புவேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க இல்லையா? ஸோ குறிப்பாக நம்மளோட அம்மாக்கள், எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஜென்ரேஷன் தான் கடைசி ஜென்ரேஷன், நம்மளோட அம்மாக்கள்லாம் இன்னசென்ட்டாக வந்து பார்க்குறது, இனிமே வரப்போகிற ஜென்ரேஷன் அப்படிலாம் இருக்குமா, இதே மாதிரி அம்மாக்களை நம்ம பார்ப்போமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தங்கமான மனுஷங்க, தங்கமான மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சட்டுன்னு வந்து கோபத்தை காமிச்சிருவாங்க, அவங்களோட அஃபெக்ஷனை காமிச்சிருவாங்க, அவங்களோட மனசை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தவங்க, அவ்வளோ தங்கம். ஏன்னா அவங்களோட மைண்டை வந்து மேனிபுலேட் பண்ணவே முடியாது. யாராவது பற்றி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டா போதும், அவங்களுக்காக இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க, ஏய் நீ எப்படி பேசலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவங்க தப்பான மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள வந்து எனக்கு பிடிக்கும், நான் அவங்களை பற்றி தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் யாரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தால் கூட மறுபடியும் அதை பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களோட மனசு அவ்வளோ சுத்தம். அதனால தங்க மனசுக்காரங்க இந்த உலகத்தில் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். மேபி அந்த பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த தங்கத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஜாலிகாஸ் பற்றி ஒன்று சொல்லணும். ஜாய் ஆலிகாஸில் வந்து பிக்கெஸ்ட் ஜுவல்லரி சேல் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், பால்கி அண்ட் ப்ரஷ்ய ஜுவல்லரி. ஸோ நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க, வைரம் வாங்க போகிறீங்க, இல்லை பால்கி அண்ட் ப்ரஷ்ய ஜுவல்லரி வாங்க போகிறீங்கன்னா, இதான் பர்ஃபெக்டான டைம். இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. June 14th, 2026 வரைக்கும் மட்டும்தான். விசிட் யுவர் நியரஸ்ட் ஜுவல்லரி ஸ்டோர் நவ். அண்ட் இப்போது டைம் ஆயிடுச்சு, மேபி நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்க ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லை, ஊருக்கெலாம் நீங்கள் போக போகிறீங்க, வெக்கேஷன் போக போகிறீங்க அப்படின்னா, அந்த தங்க மனசுக்காரவங்க உங்கள் வைஃபாக இருக்கலாம், இன்னசென்ட்டான உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ இவ்வளோ கோல்டாக இருக்கியம்மா, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன், சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாவாங்க. அனிப்பா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சிறுத்தையின் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

என்ன வேணாலும் சொல்லிடுவோம், ஆனா இந்த நோ மட்டும் சொல்ல எங்களுக்கு வரவே வராது. நீங்களும் அப்படியா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. ஆமாங்க, ஹெல்ப் கேட்டா நோ சொல்ல வரும், வரவே வராது, ரொம்ப ரேர் அது இல்லையா? ஸோ யார் ஹெல்ப் கேட்டாலும் நோ சொல்ல முடியாமல் சிக்கி தவச்சிக்கிட்டு இருக்க நபர் நீங்களாக கூட இருக்கலாம். சில பேருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா, மற்றவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஹெல்ப் பண்ண தோணும், டைம் இல்லைன்னா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, டயர்டாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈவன் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க ஓகே இருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு வாண்டடாக வந்து கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, தட்ஸ் ஆல், அவ்வளோ மட்டும்தான். இந்த மாதிரி பீப்புள் மோஸ்ட்லி சைலண்டாக சஃபராவாங்க தெரியுமா, இல்லை ஆகியிருக்கோம்ல, இட்ஸ் பிகாஸ் அவங்க நோ சொல்ல பயப்படுவாங்க, அவங்க ஈஸியாக வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க, செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அவங்களோட பீஸ் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர், உங்கள் சர்க்கிளில் அந்த மாதிரி இருந்தாங்க இல்லை நீங்களே அந்த பர்சன் அப்படின்னா கிரேட். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கைண்ட்னஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு விஷயந்தான், பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. எவ்ரி டைம் எஸ் சொல்கிறது நல்லது இல்லை தான், பட் சம்டைம்ஸ் நோ சொல்கிறது கூட வந்து ஒரு செல்ஃப் கேர் தான் இல்லையா? இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது இல்லையா? சில எதிர்பார்ப்பு இருக்குது, ரொம்ப உரிமையாக இருக்குது அவங்ககிட்ட, அன்றைக்கி நான் உனக்கு வந்தேன் இல்லை நீ ஏன் வரல அப்படின்னு நம்ம சண்டை போடுறதுக்கு நமக்கு எல்லா உரிமையுமே இருக்குது, பட் ஸ்டில் அவங்க வரலனா கூட நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பிரச்சனையாக நம்ம தான் வந்து முன்னாடி போய் நிற்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து மாற்றிக்கவே முடியாது, பட் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் அந்த செல்ஃப் கேரும் அதுதான் பவுண்ட்ரிஸ் இல்லையா, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைச்சரே, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ், இந்த பவுண்ட்ரிஸ் எல்லா விஷயத்துலையுமே இந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
6: எல்லாமே மாறிட்டு இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறலையோ அப்படின்ற மாதிரி அப்பப்ப டவுட் வருது இல்ல? 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் ட்ரியா. என்னன்னா, நம்மளோட ஸ்லாங், இதை பத்தி தான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப நாளாக வந்து இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். என்னென்னா, அதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி இல்லை. உங்களோட ஸ்லாங் ஒரு பர்சனாலிட்டியை வச்சு யாராவது ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களா? சில பேரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சவுண்டாக அப்படியே அதிரும், பில்டிங்கே அதிரும், அந்த மாதிரி கத்தி பேசுவாங்க. சில பேர் நம்ம ஊர் ஸ்லாங், லோக்கல் ஸ்லாங் பேசுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்சென்ட் இருக்கும். பட் இந்த சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் டீசெண்டாக இரு, அப்படி பேசாத, கொஞ்சம் மாற்றி பேசு, யாராவது என்ன நினைக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனஸ்ட்லி நம்ம ஒரிஜினாலிட்டி அதனோட ஐடென்டிட்டி இல்லையா? இப்போ மதுரைக்காரவங்களுக்கு மதுரை ஸ்லாங் தான் வரும், சென்னைக்காரவங்களுக்கு சென்னை ஸ்லாங் தான் வரும், கோயம்புத்தூர் பீப்புள் எஸ் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் வரும். அது நம்மளோட ரூட்ஸ். அந்த ரூட்ஸை வந்து அஷேம்டாக வந்து ஏன் ஃபீல் பண்ணும்? அவசியமே இல்லையே அப்படின்னு தோணும் சில நேரங்கள். ஆனால் சில பேருக்கு ஐயோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, உங்களுக்கு புரிய வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வரும் இல்லை? ஸோ அதை தான் நம்ம லவ் பண்ணணும் இல்லையா? ஆனால் நம்ம மீட்டிங்கில் போயிட்டு வந்தாங்க போனாங்க அப்படிலாம் நம்மளால பேசவே முடியாது. இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட நான் நார்மலாக பேசுகிறேன் இல்லையா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது என் ஆஃபீஸில் வந்து மற்றவங்களோட பேசும்போது கண்டிப்பாக மதுரை ஸ்லாங் தான் அப்பப்போ வந்துட்டு போகும் சந்திரமுகி மாதிரி. நான் மாற்றணும்னு நினைக்கவே கிடையாது. எங்கெங்கே எப்படி பேசணுமோ அங்கங்கே அப்படி பேசிட்டு நம்ம அப்படியே வந்து போயிடலாம். பட் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி அப்படியே பேசணும் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை இல்லையா? வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ ஃபேக் ஆக்சன்ட் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓ மை காட், என்னடா இது அப்படின்ற மாதிரில இருக்கும்ல. ஸோ அதுக்கு நம்மளோட நம்ம நம்மளாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து தோணும். கண்டிப்பாக நான் ஊருக்கெலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மதுரை ஸ்லாங் எனக்கு முன்னாடி இருந்து வருது. பட் ஓரளவு வந்துடும், நம்ம ஊருக்காரவங்களாம் பார்க்கும்போது அது தானாகவே வந்துடும் ஆக்சுவலி. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஸோ நம்ம நம்மளாவே இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது. இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: Here we go.

ஓகே, வீட்டுக்கு போகலாமா? நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் ஒரு முக்கியமான ஒரு ஷோல வந்து பேச போறேன், ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, அப்படியே நீங்க ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கேயோ நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஷோக்கு நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா? இப்போயே நான் சொல்லிட்டேன், இப்போயே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிட்டேன் உங்ககிட்ட. எஸ், நாளைக்கு 11 o'clock மசாலா கேஃபே என் கூட தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நானே சொல்லிட்டேன், எதுக்கு இல்லை ஒரு சர்ப்ரைஸ் வேறு அப்படின்ற மாதிரி. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய கான்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக நம்மளோட ஆப் இருக்குது, தமிழ் எஃப்எம்மோட ஆப். ஸோ ஐஃபோன்லேயும் சரி, ஆண்ட்ராய்ட்லேயும் ஃபோன்லேயும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன்லியாக இருக்கிற அந்த

ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நோ ஃபீலிங் நாங்கள் இருக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க, எங்கள் தமிழ் எஃப்எம் ஆப்பை. அண்ட் இப்போ நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. இது வந்து என்னோட அன்பான ரெக்வெஸ்ட். அண்ட் வீட்டுக்கெலாம் கால் பேசிட்டு வாட்ஸ்அப்பாவது பண்ணிவிட்டு தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நிம்மதியான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மறந்துடவே மறந்துடாதீங்க. முக்கியமாக எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. நைட் டிரைவ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம ஊர் மாதிரி இல்லை தான், பட் எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு நம்ம வெளியில் போயிட்டு. பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், டடா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழக அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் உட்பட 23 பேர் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு தமிழக ஆளுநர் அர்லிக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். வந்தே மாதரம் இசைக்கப்பட்டு பதவியேற்பு விழா தொடங்கியது. எஸ் கமலி, சி விஜயலட்சுமி, ஆர் வி ரஞ்சித் குமார், வினோத், ராஜீவ், ராஜ்குமார், வி காந்திராஜ், மதன்ராஜ், ஜெகதீஸ்வரி, ராஜேஷ்குமார், விஜய் பாலாஜி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜய் தமிழன் பார்த்திபன், ரமேஷ், பி விஸ்வநாதன், ஆர் குமார், கே தென்னரசு, சம்பத்குமார், முகமது ஃபர்வாஸ், டி சரத்குமார், மரிய வில்சன், விக்னேஷ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுடன் தமிழக அமைச்சரவையின் பலம் 33 அதிகரித்துள்ளது. இதனிடையே தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறுகின்றது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு நாளை காலை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. திருமாவளவன் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அமைச்சரவையில் இடம்பெற உள்ள IUML கட்சிக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் விசிகவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதனிடையே நாளை காலை 10 பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சை பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஷாஜகான் நாளை விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் பரிந்துரையை ஏற்று முதலமைச்சர் விஜய் ஆளுநருக்கு அவரது பெயரை பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பை தாவேக்கா அரசு கண்டும் காணாமல் அமைதி காப்பது ஏன் என திமுக மகளிரணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 2 முறையாக தாவேக்கா அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்கும் வகையில் 3 பாடப்பட்டிருக்கும் செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். சென்ற முறை இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதிக்கப்பட்டபோது இனி அவ்வாறு நடக்காது என்று கூறிய தாவேக்கா அரசு தற்போது கண்டும் காணாமல் அமைதி காப்பது எதனால் என அவர் வினவியுள்ளார். தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையை இக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில், ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் வந்தே மாதரத்தை கொண்டு வந்து அவர் திணிக்கின்றார் என்று கூறினார். தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறி வருகின்றோம் என்றார். தாவேக்கா ஆட்சிக்கு 6 காலம் அவகாசம் கொடுப்போம். அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். அவர்களும் போக போக படிப்பினைகளை கற்றுக்கொள்வார்கள் என்று வைகோ தெரிவித்தார். தமிழக அரசு அடுத்து நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும்படி இன்றும் நான் வலியுறுத்தினேன். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் இப்படித்தான் நடைமுறை என சொல்லிவிட்டார்கள் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். எந்த தலைமுறைகளுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் இன்று கல்வி வழங்கும் இடத்துக்கு உயர்ந்துள்ளனர் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்து தமிழக அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் தமிழுக்கே முதலிடம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திரமோடி மேற்கொண்ட 5 பயணத்தின் போது 57 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இவை இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை தரக்கூடியவை என்று அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், பிரதமரின் 5 நாடுகளை உள்ளடக்கிய பயணத்தின் போது இந்தியா அனைவரின் கவனமயமாக திகழ்ந்தது என்று கூறினார். இது வெறும் சர்வதேச ராஜதந்திர அரசியல் பயணம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பெரும் பயன்களை ஈட்டி தந்துள்ள பயணங்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பயணத்தின் மூலம் எட்டப்பட்ட 57 முக்கிய முடிவுகள், வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி உத்திகள், பொருளாதார பயணம், திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள், தற்சார்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை வடிவமைக்க இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். எபோலா பாதிப்பு எதிரொலியாக டெல்லி விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. எபோலா பாதித்த நாடுகளில் இருந்து அல்லது அந்த நாடுகளின் வழியே இந்தியாவுக்கு வருகை தரும் விமான பயணிகளுக்கான சுகாதார அறிவுறுத்தல்களை சுகாதார சேவைக்கான பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு எபோலா பாதிப்புகளோ அல்லது எபோலா பாதிப்புகளுடன் தொடர்புடைய நோயாளி அல்லது சந்தேகத்துக்குரிய நபர்களுடன் நேரடி இரத்த வழி தொடர்பு ஏற்பட்டால் அல்லது நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் அதுபற்றி விமான நிலைய சுகாதார அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் அல்லது சுகாதார சேவை மையத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னரே குடியுரிமை அனுமதி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காய்ச்சல், பலவீனம் அல்லது மயக்கம், தலைவலி, தசைவலி, வாந்தி, பேதி, தொண்டை வறட்சி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கான அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த மாதத்திற்குள் ஆசியாவிலேயே மிக மோசமாக செயற்படும் நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக உலக அளவில் முன்னணி வணிக இணையதளமான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதோடு அது மேலும் குறைவடையக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. விற்பனை விலை 354 இலங்கை ரூபாயை கடந்துள்ளதுடன் கொள்வனவு விலை 342 ரூபாய் 63% பதிவாகியுள்ளது. இது கடந்த 2023 மார்ச் மாதம் 2 தேதிக்கு பின்னர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் பதிவு செய்த மிக குறைந்த மதிப்பாகும். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திட்டம் நனவாகாத கனவு என்று அமெரிக்க ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் விமர்சித்துள்ளார். இந்த கருத்து ஹோர்முஸ் நீரிணையை மேற்பார்வை செய்யும் ஈரானிய அமைப்பின் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடல் வளைகுடா அரசியல் சூழலின் ஒரு பகுதியாக மாறும் அளவுக்கு பல தசாப்தங்களாக ஈரானின் மிரட்டல் போக்கிற்கு நாம் பழகி போய்விட்டோம். ஆக்ரோஷமான பேச்சுக்களுக்கும் நட்பு பற்றிய வெற்று அறிவிப்புகளுக்கும் இடையில் நம்பகத்தன்மை இழந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் மந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்நாட்டு நுகர்வு இன்னும் வலுவாகவே உள்ளது என்று அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல் மர்ரி தெரிவித்துள்ளார். போரின் தாக்கத்தில் இருந்து மெதுவாக மீண்டு வரும் நிலையில் நடுத்தர காலத்தில் கட்டமைப்பு சார்ந்த வளர்ச்சியிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முற்றிலும் புதிய பொருளாதார மாதிரி தேவையில்லை. சரியான துறைகளிலும் கருவிகளிலும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியதுதான் அவசியம் என்றும் அமீரக பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் துக் அல் மர்ரி தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட புதிய அமெரிக்க முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திரத்துக்கும் மீண்டும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் இடையிலான எல்லைக் கோட்டில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் ஓர் ஒப்பந்தம் செய்தால் அதிக நேரம், ஆற்றல் மற்றும் உயிர்கள் சேமிக்கப்படும் என்றும் அது மிக விரைவாகவோ அல்லது சில நாட்களிலோ நடக்கக்கூடும் என்றும் டிரம்ப் கூறினார். கூறினார். எங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும், அது முழுமையான 100% நல்ல பதில்களாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது ராணுவ தொழில்துறை தளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் தொடக்கத்தில் அமலுக்கு வந்த 6 வார போர் நிறுத்த காலத்திலேயே ஈரான் தனது சில ட்ரோன் உற்பத்திகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த 2 ஆதாரங்களை மேற்கோள்காட்டி CNN செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் ராணுவம் ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டதை விட மிகவும் வேகமாக மீள கட்டமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982.
3: मुझे कैसे बुलाया तुमने?
4: रोलेक्स रोलेक्स
5: सर जस्ट सर
6: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சரி சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
2: நிவி
0: எதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global. Chennai, Coimbatore and Madurai locations la verum 1200 dirham CMI lirundu villa vaangalam. Meet the team on Sunday 24th May at 4 Point Sheraton Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: Atunci ce se bude de tune?
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காற்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
2: ரோல் கேமரா
4: ரோலிங்
2: ஆக்சன்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: I'm gonna pee.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேடம் ஒரு நிமிஷம். எஸ் தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அடிங்க.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
5: Jo kaise bulaya tumne? Rolex. Rolex.
6: Sir! Just sir!
7: Idha vada best entertainment-a or FM kaatravadukku. Lifetime settlement-a.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா,
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர
3: த ஈவினிங் கரெக்ட்
2: கேளுங்க.
4: The Evening Correct, presented by VNCT Global. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொகேஷன்ஸ்ல வெறும் 1200 திரம் CMA-ல இருந்து வில்லா வாங்கலாம். மீட் த டீம் ஆன் சண்டே 24th மே அட் 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா.

94 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க,
3: मुझे कैसे बुलाया तुमने? रोलेक्स, रोलेक्स
4: सर, जस्ट सर,
5: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: ஆண்டி.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.